நந்தனார் படத்திற்காக எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயராமணி குழுவினர் பாடியுள்ள பாடல்

ஜெகதாள பிரதாபன் படத்திற்காக பியூ சின்னப்பா பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜெய்ஷ்ட மாதம் 31 தேதி, ஸ்ரீ பராபப வருடம் ஆணி மாதம் 7 தேதி, ஜூன் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: விருந்தோம்பல் என்னும் புனிதச் செயலை செய்யாதவர்கள் மட்டுமே தேடி சேர்த்த செல்வத்தை பாதுகாத்து பின் இழந்தோம் என்று வருந்துவர். குறள் எண் 88, அதிகாரம் விருந்தோம்பல்.
1: பரிந்தோம்பி பட்டச்சே மின்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார்.
0: விருந்தோம்பல் என்னும் புனிதச் செயலை செய்யாதவர்கள் மட்டுமே தேடி சேர்த்த செல்வத்தை பாதுகாத்து பின் இழந்தோம் என்று வருந்துவர். குறள் எண் 88, அதிகாரம் விருந்தோம்பல்.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று

0: மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கப் பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியின் நேரமும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒளிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்த திரைப்பாடல். 8:40 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டிபுரம் சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். 10:02 மனம் விரும்புவதை நேரூர்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சி பற்றிய நேர்களின் கருத்துக்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு அண்டை வீட்டாரிடம் நமது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் உழவர் கடன் அட்டை திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும். தொடர்ந்து நலம்தானாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலத்தின் பொன்முடி பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 4:02 புதிய தும்பி. 5:02 அருமமொழிகள். குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி பாடல்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்குச் சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்குச் சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புன்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள், ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாகச் செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி, தவத்தினை தினம் புரி, நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இசைப்பாக்கள் ஸ்வரம் கோர்த்து வரும் இனிய நேரம். வணக்கப்பூக்கள், பக்தி பாடல்கள், உதிர்ந்த இலைகள்தான் மரங்கள் வளர மீண்டும் உரமாகும். நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் நமக்கு நல்ல அனுபவத்தையே தரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: எப்படி போகின்றது என்று பார்ப்பதை விட நாம் போகும் பாதை சரியானதுதானா என்று பார்த்தாலே வாழ்க்கை வளமாகும். நிகழ்ச்சியில் இனி சகோதரி சாரா நவரோஜி அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வெற்றியை கடவுளிடம் கொடுத்து விடுங்கள், முயற்சியை மட்டும் உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இனி அல்லா பிச்சை அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: माननीय प्रधानमंत्री जी ने कहा कि हमारे जीवन शैली का हिस्सा है, क्योंकि योग जो है वो कोई आयोजन नहीं है, सभी का ये एक आत्मिक पल बन गया है, सभी की एक निजी उपलब्धि है आज के इस आयोजन में शामिल होना। विश्व भर में 2500 से ज़्यादा स्थानों पर उत्सव के रूप में आज योग किया जाएगा, और हम उन सभी विदेशियों को भी नमन करते हैं जो हमारे इस गर्व में शामिल हैं। आज पश्चिम बंगाल में कोलकाता में रेड रोड पर माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में अंतर्राष्ट्रीय योग दिवस का आयोजन किया गया। इस बार की थीम योग फॉर हेल्दी एजिंग। आपने आकाशवाणी दिल्ली के माध्यम से ये प्रसारण सुना। मार्गदर्शन रहा मनीषा जैन का, प्रस्तुतकर्ता थे प्रमोद कुमार वत्स। मैं नीलम मलकानी अपने साथी कॉमेंटेटर कौशिक रॉय के साथ, और साथ ही हमारे दो विशेषज्ञ जो इस कार्यक्रम में शामिल हुए, डॉक्टर प्रतिमा योग मुरारजी देसाई राष्ट्रीय योग संस्थान से आप, वहां पर सलाहकार डॉक्टर प्रतिमा वशिष्ठ, और परम प्राण योग संस्थान के संस्थापक गुरु मुनेश सिन्हा, आप दोनों का बहुत बहुत धन्यवाद करती हूं। सभी को एक बार फिर से अंतर्राष्ट्रीय योग दिवस की शुभकामनाएं देते हुए इस विशेष प्रसारण से अब अनुमति लेती हूँ। नमस्कार।
1: नमस्कार।
2: अभी आप रेड रोड कोलकाता पश्चिम बंगाल से 12वें अंतर्राष्ट्रीय योग दिवस के अवसर पर माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी की गरिमामय उपस्थिति में आयोजित हुए सामूहिक योग प्रदर्शन का आंखों देखा हाल सुन रहे थे। विवरण दे रहे थे नीलम मलकानिया हिंदी में और कौशिक रॉय अंग्रेजी में। कार्यक्रम में आमंत्रित विशेषज्ञ थे परम प्राण योग संस्थान के संस्थापक गुरु मुनीश सिन्हा और मुरारजी देसाई राष्ट्रीय योग संस्थान में सलाहकार डॉक्टर प्रतिमा वशिष्ठ। ये प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया। 8 बजने को हैं, अब कुछ ही पलों में समाचार प्रसारित किए जाएंगे।
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை கேட்கிறது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வந்து இப்பொழுது கட்டிட வாடகை மற்றும் குத்தகை இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் கட்டிட வாடகை தான் இன்றைக்கு ஒரு மெயினான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஸோ கட்டிட வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றபடி சொத்தின் உரிமையாளரோ அல்லது வாடகைக்கு குடியிருப்பவரோ வாடகைக்கு பயன்படுத்துவரோ அதை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நாம் இதை பற்றி தற்போது பேசி வருகிறோம். கட்டிட உரிமையாளருக்கும் வாடகைக்கும் குடியிருப்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வாடகை செலுத்துவதில் பிரச்சனை ஏற்படும் போது வாடகைக்கு குடியிருப்பவர் உரிமையாளருக்கு அந்த வாடகை தொகையை மணி ஆர்டர் மூலமாக செலுத்தலாம். அதனை அவர் வாங்க மறுத்தால் அவரது வங்கி கணக்கில் செலுத்தலாம். வங்கி கணக்கு தெரியாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் செலுத்தலாம். அதேபோன்று வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், வெளிநாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், சர்வதேச முகமை பணிகள் போன்றவற்றிற்கு தமிழ்நாடு கட்டிட குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாடு சட்டம் பொருந்தாது. அதே மாதிரி சமயம் மற்றும் அறப்பண்பு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, சமயம் மற்றும் அறப்பண்பு கொண்ட பொறுப்புரிமை அமைப்புகளின் கட்டிடங்கள் இந்த சட்டத்திற்கு பொருந்தாது. பொது சமய பொறுப்புரிமை அமைப்புகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் கோயில்களுக்கு தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 பொருந்தாது. இதை வந்து விட்டல்வேல் பிரஸ் எதிர் ஸ்ரீ ரங்கசாமி கோயில் அதன் நிர்வாக அலுவலர் என்ற வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நன்றான ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளது. அதே மாதிரி வாடகைக்குரிய இப்போ ஒரு புதிய சட்டம் தமிழக அரசு இயற்றியுள்ளது. தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 இது இந்த சட்டத்தின் செயல்பாட்டை நீக்கம் செய்யும் நோக்கத்தில் தமிழக அரசு தற்போது தமிழ்நாடு நில உரிமையாளர்கள் மற்றும் வாடகை குடியிருப்பாளர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் 2017 என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 22/2019 முதல் இந்த புதிய சட்டத்தின் நடைமுறை மற்றும் விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் குடியிருப்பு, கல்வி பயன்பாட்டிற்கான வளாகம் மற்றும் வணிக ரீதியான வாடகைகளை உள்ளடக்கியது. இதன்படி அனைத்து வாடகைகளும் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தின் மூலமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது. 11 காலம் மற்றும் அதற்கு மேலான குடியிருப்பு மற்றும் வணிக ரீதியான ஒப்பந்தங்களை இச்சட்டத்தினுள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. பதிவுத்துறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் குத்தகை ஒப்பந்தங்களையும் இச்சட்டத்தின் கீழ் தனியாக பதிவு செய்ய வேண்டும். வாடகைதாரர் நில உரிமையாளருக்கு வாடகை ஒப்பந்தத்தின் கீழ் செலுத்த வேண்டிய வாடகை, அபராதம், பிரீமியம் அல்லது முன்கூட்டியே செலுத்த வேண்டிய தொகை ஆகிய தொகைகளை செலுத்த வேண்டிய மொத்த வாடகை என்னென்ன உண்டு அப்படிங்கிறத அந்த அக்ரிமெண்டில் தெளிவாக கூறியிருக்கப்பட வேண்டும். 11 மற்றும் அதற்கு மேலான காலத்திற்கு குடியிருப்பு மற்றும் வணிக வளாகம் தொடர்பான வாடகை குத்தகை ஒப்பந்தங்களை tenancy.tn.gov ஒரு இணையதளம் இருக்கிறது. அதன் மூலம் வீட்டிலிருந்தே அல்லது இசேவை மூலமும் பதிவு செய்யலாம். சொத்தின் உரிமையாளர், வாடகைதாரர், சொத்து மேலாளர் ஆகியோர் வாடகை குத்தகை ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்யலாம். இவர் தான் பதிவு செய்யணும் இல்லை, உரிமையாளரும் செய்யலாம், குடியிருப்பவரும் செய்யலாம், அனுபவித்தவரும் செய்யலாம். குத்தகை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும் வாடகை மட்டுமே விதிக்கப்படும். 3 வாடகையை மட்டுமே முன்பணமாக பெற முடியும். இந்த புதிய சட்டத்தில் சொத்து உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்தில் உள்ளபடி வளாகத்தை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குத்தகை ஒப்பந்தம் பதிவு செய்த பின்னர் நிர்ணயிக்கப்படும் வாடகை அல்லது முன்பணம் திரும்ப அளித்தல், இன்றியமையாத தேவைகளுக்கு ஊறு விளைத்தல், குடியிருப்புகளை சொத்து உரிமையாளர் திரும்ப பெறுதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வாடகை அலுவலர், வாடகை நீதிமன்றம் மற்றும் வாடகை தீர்ப்பாயத்தை அணுகி உரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வருவாய் கோட்ட அளவிலும் வாடகை அதிகார அமைப்பு ஏற்படுத்தி அதனை செயல்படுத்த துணை ஆட்சியர் அந்தஸ்துக்கு குறையாத அலுவலரை வாடகை அலுவலராக அனைத்து மாவட்டங்களிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாடகை அலுவலர் பதிவு செய்யப்படும் குத்தகை ஒப்பந்தத்திற்கு தேவையான ஆவணங்களுடன்

வாடகை குறித்த வழக்குகளை விசாரிக்க தமிழகத்தில் 38 வாடகை நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வாடகை அலுவலரின் ஆணையினை எதிர்த்து 30 நாட்களுக்குள் வாடகை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடுகளின் மீது 90 நாட்களுக்குள் வாடகை நீதிமன்றத்தால் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குத்தகை ஒப்பந்தத்தை பதிவு செய்து கொள்ளாத சூழ்நிலையில் பிரச்சனை ஏற்படும் பொழுது வாடகை நீதிமன்றத்தை நேரடியாக அணுகி குடியிருப்பு வளாகங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். குத்தகை ஒப்பந்த பத்திரம் காலாவதியாகிவிட்டால் அல்லது ரத்து செய்யப்பட்டுவிட்டால் அந்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் வாடகை அதிகாரிக்கு உரிய படிவத்தில் சொத்து உரிமையாளர் அல்லது வாடகைதாரர் தெரிவிக்க வேண்டும். வாடகையை புதுப்பிப்பதற்கான ஒப்பந்தம் ஒரு புதிய குத்தகை ஒப்பந்தமாக கருதப்படும். குத்தகை ஒப்பந்தத்தை பதிவு செய்வதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஆன்லைன் இசேவை மையத்திற்கு சேவை கட்டணமாக ₹100 மட்டும் செலுத்த வேண்டும். இச்சட்டத்தில் குத்தகை என்ற சொல் வாடகையை குறிக்கும். தமிழ்நாடு சொத்து உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்தல் சட்டம் 2017 22/2/2019 தேதி முதல் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. மித்த சங்கதிகளை அடுத்த ஒரு தொடரில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. NEET UG re-examination is the top story on dailies today. All hands on deck for NEET retest, writes Hindustan Times. 1.38 lakh CCTV, 51,000 jammers for leak-proof NEET today, headlines The Asian Age. The war between Iran and Israel, too, continues to dominate front pages of dailies. Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon, reads the Hindu headline. On the 12th International Day of Yoga 2026, the Pioneer writes that 6 lakh people will perform yoga today with Prime Minister Modi in Kolkata. Two studies led by Ames have found that yoga may improve women's hormone and insulin levels, reports the Times of India. An AI-enabled queue management system will be implemented in Kerala's Sabarimala Ayyappa Temple from November, reports the Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals the Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports the Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில்

0: இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின்

முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வைக் குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகள்

4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கப் பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் 8:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும்.
5: இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது முறையாக பயிற்சி செய்வதற்காக ஆரம்ப பாடங்களாகிய சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், மேல்ஸ்தாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள், அலங்காரங்கள், இதனை பயிற்சி செய்து தொடர்ந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டியது கீதம். கீதம் என்றால் பாட்டு. அதாவது இந்த கீதத்தில் சுரமும் சாகித்யமும் சரிசமமாக இயற்றப்பட்டிருக்கும். இந்த கீதங்களை 3 விதமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். லட்சண கீதம், லட்சிய கீதம், சஞ்சாரி கீதம். லட்சண கீதம் ராகத்தினுடைய தன்மையை, சொரூபத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காக இயற்றப்பட்டது இந்த லட்சண கீதம். இந்த லட்சண கீதத்தை சங்கீரக சூடாமணி என்னும் நூலில் கோவிந்தாச்சாரியார் 72 மேளகர்த்தாவில் 366 லட்சண கீதங்களை இயற்றியதாக அறியப்படுகிறது. முன்பே நாம் பார்த்தது போல் மலகரி ராகத்தில் சதுசஜ ரூபக தாளத்தில் இயற்றப்பட்ட கீதம்

0: உள்ளார். இறைவன் ஏழு இசையாய் இசைப்பயனாய் விளங்கி அருள் பாலிக்கின்றான் என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியுள்ளார். இசையை அறிந்தால் இறைவனை அறியலாம் என்பது ஆன்றோர் வாக்கு. நாதம் பரத்தில் லயித்திடும் அதனால் நாதம் அறிந்திட பரமும் அறியலாம் என்ற திருமூலர் பாடலிலும் இதே கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாதம் என்னும் தத்துவம் எல்லா பொருள்களிலும் இரண்டர கலந்து அருவமாக அமைந்துள்ளது. அந்நிலையில் பொருட்களின் அசைவினால் காற்றில் ஏற்படும் அதிர்ச்சியே ஒலிக்கு காரணம் என அறிவியல் நமக்கு தெரிவிக்கிறது. ஓர் இசையில் உள்ள சுரங்கள் என்னென்ன அதிர்வுகளில் அதிர்கின்றன என்று விஞ்ஞானம் சொல்லலாம். ஆனால் மனதை உருக்கி நெகிழச் செய்யும் ஒரு சங்கீதத்தை ஒரு இசைக்கலைஞன் தன் ஆன்மாவில் இருந்து உருவாகின்ற தனது இசை ஞானத்தையும் கற்பனையையும் கலந்து வழங்குவது போல அறிவியலை கொண்டு உருவாக்க முடியாது. இதனையே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றென்னும் வானவன் கொண்டு வந்தான் பண்ணில் இசைத்த ஒலிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்திடுவோம் என்கிறார். ஒலி வடிவான இறைவன் படைத்த உலகம் ஒலிமயமானது. விலங்குகள் பறவைகள் போன்ற உயிர் உள்ளவைகளும் கடல் அருவி காற்று போன்ற உயிரில்லாத இயற்கை பொருட்களும் ஒலிகளை உடையவனவாயிருக்கின்றன. பறவைகள் விலங்குகள் முதலியவைகளின் ஒலிகளை கேட்டு மனிதன் மகிழ்கின்றான். குயிலின் இனிய குரலையும் அருவியின் ஓசையையும் வண்டின் ரீங்காரத்தையும் கேட்டு அவன் மகிழ்கின்றான். இதனையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காண பறவை கலகலன ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசையிலும் ஆற்று நீரோசை அருவியொலியினிலும் நீலப்பெருங்கடல் எந்நேரமும் தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்கிறார். இயற்கை தரும் இன்னொலிகளை கேட்டு மனிதன் சிந்திக்கின்றான். இது போன்ற இன்னொலிகளை கருவிகளில் இசைப்பதற்கு அவன் முயன்றான். இதனை தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களே, இதுவரை வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி. இன்றைய குறுஞ்செய்தி: என்னமண்ணா, காலையிலே தோட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள்?
2: நல்ல வேலை மந்திரியாரே, நீர் சீக்கிரமாக வந்து விட்டீர். சற்று தாமதமாக வந்திருந்தாலும் நீர் என்னிடம் பேசி இருக்க முடியாது. நான் தவத்தில் தியானத்தில் மூழ்கி இருப்பேன்.
1: தவமா தியானமா? இந்த இரண்டுக்கும் நமது மன்னருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே. மன்னர் வேந்தே, புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது போன்று இப்படி தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்ற ஞானம் தங்களுக்கு எங்கே எப்படி கிடைத்தது?
2: எனது நண்பன் சுந்தரபாண்டியன் மரத்தடியில் தியானத்தில் இருக்கும் ஒரு புத்தர் சிலையை எனது பிறந்த நாள் பரிசாக அனுப்பியிருந்தான். அதை பார்த்ததிலிருந்துதான் நானும் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்யலாமே என்ற ஞானம் எனக்கு உதித்தது.
1: ஏதோ நமது மன்னருக்கு இப்போதாவது நல்ல புத்தி தோன்றியதே.
2: மந்திரியாரே, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்.
1: கூறுங்கள் மன்னா, தங்களது சந்தேகத்தை தீர்க்கத்தானே இந்த மந்திரியார் இருக்கிறேன்.
2: புத்தர் சிலையில் புத்தரின் தலையில் ஒரு ஸ்பெஷலான கிரீடத்தை வைத்திருக்கிறாரே, அது என்ன கிரீடம்?
1: மன்னா, அது ஒரு ஸ்பெஷலான நத்தை கிரீடம். அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். புத்தர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்த போது அதே சிந்தனையில் மூழ்கிவிட்டார். இதனால் சூரிய கதிர்கள் புத்தரின் தலையில் படர்ந்தன. அந்த நேரத்தில் ஒரு நத்தை தரையில் சென்று கொண்டிருந்தது. புத்தரின் தியானத்தை கவனித்த நத்தை சூரிய கதிர்களால் கவன சிதறல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், உடலில் உள்ள உஷ்ணமும் வெளியிலிருந்த உஷ்ணமும் புத்தரை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் சிறிதும் யோசிக்காமல் புத்தரின் தலைவரை சென்று அமர்ந்தது. இதை பார்த்த மற்ற நத்தைகளும் புத்தரின் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டன. நத்தைகளின் ஓடுகள் புத்தரின் தலையை சூழ்ந்து கொண்டதால் பார்ப்பதற்கு நேர்த்தியான தொப்பி போல காணப்பட்டன. நத்தையின் குளிர்ச்சியான மற்றும் ஈரமான உடல்கள் புத்தரின் தியானத்தை மணிக்கணக்கில் தொடர உதவியதாம். அத்துடன் சூரிய கதிர்களின் கடுமையான வெப்பத்தால் நத்தைகள் காய்ந்து இறந்தன. மாலையில் புத்தர் தன்னுடைய தியானத்தை கலைத்து பார்த்த போது 108 நத்தைகளும் தங்கள் உயிரை துறந்து கவசம் போல தன்னை காத்ததை அறிந்தார். அந்த வகையில் நத்தைகளின் தியாகத்தை நினைவூட்டும்

நாகா. இதில் சுரத்தை நாம் எப்படி எவ்வளவு அளவு பாடினோமோ அதே அளவை சாகித்யத்தையும் நாம் பாடியிருப்போம். பெரும்பாலான பாடல்கள், கீர்த்தனைகள், கீதங்கள் இறைவனை பற்றியதாகவே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இறைவன் ஒலி வடிவாக விளங்குகின்றான் என இறையடியார்கள் பலர் குறிப்பிட்டுள்ளனர். திருநாவுக்கரசரோ, ஓசை ஒலியலாம் மானாய் நீயே, உனக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்று குறிப்பிட்டுள்ளார்.

0: தான் புத்தர் சிலைகளிலும் அவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்கிறார்கள்.
1: ஓஹோ, இதனால் தான் ஒவ்வொரு புத்தர் படத்திலும் சிலைகளிலும் புத்தரின் தலையில் இப்படி 108 நத்தைகள் இருக்கும்படி காட்டுகிறார்களா? இயல்பாகவே புத்தர் சிலையை பார்க்கும் போது ஒருவித அமைதியும் சாந்தமும் தென்படும். புத்தர் சிலையை பார்க்க பார்க்க நம்முடைய மனதிலும் நல்லெண்ணங்களும் கருணையும் பிறக்கும். அதனால் தான் நானும் தியானம் செய்ய முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த வெயிலை மறைக்க நமக்கு நத்தை எல்லாம் உதவி செய்யாது. ஒரு குடையை எடுத்து வாரும்.
0: யாரங்கே, அந்த குடையை எடுத்து வாருங்கள். ஏய் சேவகனே, ஏன் ஓடுகிறாய்? நில் நில், நானே எடுத்து வருகிறேன். இதோ மன்னா, தாங்கள் கேட்ட குடை.
1: அப்படியே அந்த குடையை விரித்து என் தலைக்கு மேல் பிடித்தபடி நான் தியானம் செய்து முடிக்கும் வரை ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்க வேண்டும்.
0: இதனால் தான் சேவகன் தலை தெரிக்க ஓடினானா? இது தெரியாமல் நானாக தானாக வந்து மாட்டிக்கொண்டேனா?
1: என்ன முணுமுணுப்பு!
0: உடனே குடையை விரித்து பிடிக்கிறேன் மன்னா, பிடிக்கிறேன். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? இந்த மன்னரிடம் வந்து சிக்கிக் கொண்டேனே.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டுருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை.

0: என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு ரெண்டு வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்துக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவு தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 04622-256-1132 அல்லது 04622-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சி பேச போற முதல் அன்பனையர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் நிறைய இருக்கு மேடம்.
0: உங்கள் வாழ்க்கையவே மாற்றிய சம்பவம்?
1: ஆமா, என் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் வந்து எவ்வளவுதான் நடந்திருக்கு. வீட்டுல வந்து நம்ம வெளியிலயும் சரி, உள்ளாரே வீட்லயும் சரி, ஏன்னா கொஞ்சம் மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு எல்லாத்துக்குமே. அத வந்து இப்படி உதாசனப்படுத்துறதுனால நான் என்ன பண்ணேன், நம்ம வந்து துணிஞ்சாதான் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எப்பயுமே யாருமே எனக்கு யார் உதவி செய்யறதுக்காக வந்து வெளியில போய் எதுவும் அப்ப எல்லாம் வந்து வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
0: கல்யாண
1: கட்டத்துல எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு தடவை எங்களுக்கு கல்யாணத்துல வந்து ரூம்ல தங்கச்சி விளையாடுக்கும் போது, நீ ரூம்ல இரு வெளியில வராத அப்படின்னு சொன்னாங்களா,
0: எனக்கு
1: ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம நம்ம வீட்டு சம்ப கல்யாணத்துல நம்ம வந்து கலந்துக்க முடியலனாக்கா அப்புறம் என்னத்துக்கு நம்ம இது
0: பண்ணணும்ட்டு
1: துணிச்சலா மறுபடியும் நம்ம நேயர்கள்லாம் வந்து என்னால ரொம்ப பார்த்து புரியும். அதுக்கு பிறகு வந்து அவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து பத்திரிக்கை எல்லாம் வச்சிருந்தது, நான் துணிச்சலா கிளம்பி போயிருவேன், போய் எல்லாத்துலயுமே
0: கலந்துக்குவேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: நண்பர்கள் கொடுத்த உற்சாகம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியும் கலந்துகிட்டீங்க, நன்றி நன்றி சார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார், இங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் தங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போற சம்பவம் வந்துமா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பு என்கிட்ட கூடாத பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. நான் மீடியால சொல்றதுக்கு அச்சியப்படல, வெக்கப்படல, என்ன கூடாத பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, பழக்கங்கள்லாம். அத ஒரே ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து சுட்டி காட்டி ரொம்ப அசிங்கமா பேசணும் ஒரு காரணத்தினால, அப்படியே அந்த பழக்க வழக்கத்தை விட்டேன். அந்த ஒரு நிமிஷத்துல
0: திட்டினதுக்கு நன்றி தான் சொல்லணும்
2: அப்படிதானே.
0: தீமையிலும் ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய மாற்றத்திற்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க.
2: அவங்க காரணமா இருந்தாங்க.
0: நன்றிங்க, நன்றி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட, உங்க வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் என்ன அப்படிங்கறத இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 04622-256-1132 அல்லது 04622-256-1133 என்ற எங்களுக்கு. நம்ம கூட பேச போறாரு தன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல கேட்டு வந்துடலாம். அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து SPB சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

9:11 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் யார் இங்க இருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 04625611 அல்லது 04625611 என்ற எண்களுக்கு.

வணக்கம். அதாவது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி அல்லது கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வு தன்னம்பிக்கையை வளர்த்த சம்பவமாக இருக்கும், ஒரு போட்டியில் எதிர்பாராத வெற்றி பெற்ற சம்பவமாக இருக்கட்டும், கஷ்ட நேரத்தில் நண்பர் செய்த உதவி வாழ்க்கையை மாற்றிய சம்பவம், இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.

வணக்கம் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? லைனில் இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம் வணக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் இருந்து உயிர் தப்பிய பிறகு வாழ்க்கையை வந்து ஒரு புதிய பார்வையில் பார்த்துருப்பாங்க. இது கூட வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைவாய்ப்பை வந்து தற்செயலாக பெற்ற சம்பவம், அந்த வேலை கிடைத்த அப்புறமா அவங்க வாழ்க்கையை வாழ்வையை மாற்றி மாறி இருக்கும் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு தவறு வந்து பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த சம்பவம், அந்த பாடத்துக்கு அப்புறமா நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல விதமாக மாறியிருப்போம். நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பணியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பம்மல் கே சம்மதம் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல், கேட்டுகிட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:20 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 74 வயது ஆகுது.
0: சரிங்க.
1: நான் ஒரு சினிமா பதிச்சேன், ஊர்வா சுத்திட்டு
0: இருப்பேன்.
1: ஹோட்டல்ல வேலை பார்த்து சினிமாவா பாத்துட்டு இருந்தேன். எங்க மாமாத்துக்கே உனக்கு 1000 ரூபாய் சினிமா நிப்பாட்ட, எனக்கு சினிமா தான் 1000 ரூபாய் வாங்க மாட்டேன்ட்டேன். அப்படி பதிச்சவங்க என் அக்கா பையன் சூரியகுமார் புரியோலத்துல வச்சு பாதுகாத்து வாழ்க்கை மாறி போச்சு. சின்ன செயல்பாடு ஆன்மீகத்துல இருக்கேன், ஆன்மீகத்துல இருக்கேன். நம்ம எஃப்எம் போய் கேட்டுட்டு இருக்கேன், அடிக்கடி பேசிக்கிட்டோம். மாத்துக்கு ஒரு நாள்.
0: சரிங்க.
1: மாத்தையும் மருமகம் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கால கட்டத்திலயும் ஒரு மாற்றம் வரும்.
0: கண்டிப்பா
1: உங்களுக்கு கூட மாற்றம் வரலாம். வாழ்த்துக்கள். ஓம் சாய்.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462 1132 அல்லது 0462 1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற தன்மணியர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க.

0: அவங்க நிறைய நேர்கள் சொன்னாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் எப்படி அவங்கள வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான், அதாவது தொலைந்த பொருள் பல ஆண்டுக்கு பிறகு கிடைத்த சம்பவம், அந்த மாதிரி அந்த அந்த பொருள் கிடைச்சதும் அவங்க வாழ்க்கையை மாறின மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைனா தெரியாதவங்க, அதாவது பழக்கமே இல்லாதவங்க கொடுத்த ஆலோசனை வாழ்க்கையின் பாதையை மாற்றிய சம்பவமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா பேருந்தை தவற விட்டுருப்போம், ஆனால் அதே பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கும். அப்போ அந்த சம்பவம் வரைஞ்சி அப்பாடா நம்ம போகல அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷத்தை நம்ம உணர்வோம். அது ஒரு நம்ம வாழ்க்கையை மாற்றிய மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கும். நம்ம கூட பேச போகிற இப்போ அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்களா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலியிலிருந்து இசை ஆசிரியை உமா மகேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: சாரி, கொஞ்சம் தலைப்பு சொல்லுங்க.
0: உங்கள்

0: வாழ்க்கையை மாற்றிய சம்பவம்?
1: என்னுடைய வாழ்க்கையில மாற்றிய சம்பவம் என்னன்னு கேட்டா
0: சொல்லுங்க.
1: நான் வந்து 21 வயசுல படிக்கிறதுக்குன்னு வெளியில வந்தேன்.
0: சரிங்க.
1: அப்போ வந்து வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள், அதாவது நமக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் வெற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி சம்பவத்துல இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில நிறைய என்ன கெட்ட சம்பவங்கள் இல்லாமல் எல்லாமே நல்ல சம்பவங்களாகி நான் வந்து ஒரு இசை ஆசிரியாக பணியாற்றேன். இந்த பேட்டையில பணியாற்றேன். எனக்கு கடவுள் எல்லாமே நல்ல தந்திருக்காங்க.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விளம்பரங்கள் இருக்கு, அதை தொடர்ந்து பாடல்கள் வரும். உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. SBB பாடிய பாடல் மற்றும் சுஜாதா சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 9:30 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியை பேச போறாரு. தன்பு நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சொல்றீங்க.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையில இருந்து சேரங்கசாம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கையை மாற்றிய ஒரு நிகழ்வு தலைப்பு. கேளிக்கை விடுதல போவாங்க. நாம இந்த மாதிரி போறது நம்ம வந்து நம்ம வேலையை ஒண்ணு பண்றோம். ஒரு தடவை சரி என்னதை நடக்க போய் பாக்கலாம்னு போனதுதான் மிச்சம். அது ரொம்ப தொலை உள்ள உள்ளவா நினைக்கிறேன். மேடம் சொல்லிடுறேன், வாழ்க்கையே போட்டி போட்டுச்சு. என்ற வாழ்க்கையும் போய் இல்லத்தாரும் கொடுப்பேன் போட்டி போட்டுச்சு. மறுபடியும் அதுல இருந்து மீண்டும் இன்னொருத்தர் மறுபடியும் போய் ஒரு பெரியவரை பார்த்து எனக்கு குருநாதர் ஒருத்தர் பார்த்து பேசி இது பண்ணி இப்போ ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக நல்லா இருக்கிறேன்.
0: அந்த பெரியவங்க உங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி
1: மாற்றிருக்குன்னு
0: சொல்றீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போராட தன்பு நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன தற்போது திருச்சியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சொல்லுங்க.
2: அது என்ன வந்து புரட்சி போட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முதல் அந்த வானொலி
0: தான். எந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் கேட்டீங்க?
2: ப்ரோக்ராமோட இல்லை, விஜய் நிகழ்ச்சியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேசுவதற்கே என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது வானொலி தான்.
0: ஓ சரி, பேச தயங்குறீங்க. உங்களை நல்லா பேச வச்சது இந்த வானொலி அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே?
2: அது ஒன்று. ரெண்டாவது கைத்தறி.
0: ஆ சரிங்க.
2: அந்த தொழில் வந்து ஒரு காலத்தில் பஞ்சமாக ஆயிடுச்சு. இந்த தொழில் விட்டு எப்படி போறது வருமான நேரம் வாங்கிட்டு இருந்தேன்.
0: சரிங்க.
2: வானொலியில முத முதல் வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் முறையில எல்லா நிகழ்ச்சியில செய்து இன்னைக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கு காரணமே வானொலி தான் என்ன புரட்டு போட்டது.
0: நன்றிங்க. நன்றி,
2: வாய்ப்பு கொடுத்த நன்றி.
0: நன்றி. நேர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மனோ அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:38 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போறாரு தன்பனியர். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்க, லைன்ல இருக்கீங்க.
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நலமா
0: இருக்கும்.
1: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: அதாவது அந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல தொழில் முன்னேற்றம் அதிகம் இல்ல.
0: சரிங்க.
1: சில இடங்கள்ல முன்னேற்றம் இருக்கு, ஆனா சில இடங்கள்ல இல்ல. இந்த முன்னேற்றத்தை வரவைக்கிறதுக்கு மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம்
0: இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். உங்க வாழ்க்கையில
1: அதாம்மா, கொரோனாவுக்கு பிறகுதாம்மா, கொரோனா வந்த பிறகுதான் நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வும் அடைஞ்சிருக்காங்க.
0: சரிங்க, நீங்களும் அப்ப உங்களை மாற்றிய சம்பவம் அதுதான் சொல்றீங்க.
1: அதத்தான் மாற்றமா சொல்றேன், விழிப்புணர்வு. அந்த கொரோனா வந்த பிறகுதான் மக்கள் வந்து

0: அதாவது அந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல தொழில் முன்னேற்றம் அதிகம் இல்லை.
1: சரிங்க,
0: சில இடங்கள்ல முன்னேற்றம் இருக்கு, ஆனா சில இடங்கள்ல இல்லை. இந்த முன்னேற்றத்தை வரவேற்கிறதுக்கு மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம்
1: இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். உங்க வாழ்க்கையில
0: அதாம்மா, கொரோனாவுக்கு பிறகுதாம்மா, கொரோனா வந்த பிறகுதான் நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வும் அடைஞ்சிருக்காங்க.
1: சரிங்க, நீங்களும் அப்ப உங்களை மாற்றிய சம்பவம் அதுதான் சொல்றீங்க?
0: அதைத்தான் மாற்றமா சொல்றேன், விழிப்புணர்வு. அந்த கொரோனா வந்த பிறகுதான் மக்கள் வந்து
1: எப்படிலாம் இருக்கணும், நம்ம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும், எந்த ஒரு கஷ்ட நிலை வந்தாலும் சங்கடம் வந்தாலும் நம்ம அதை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்.
0: தாங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை நம்ம இறைவன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இப்ப எல்லோருமே ஆன்மீக வழிபாடு கொஞ்சம் அதிகமா இருக்குது.
1: நன்றிங்க, நன்றி. அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அறிவிப்பாளர் அம்மா உங்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஆனந்த பூங்காற்று என்னும் நிகழ்ச்சியில் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் என்று கேட்டிருக்கிறீர்கள் என்னம்மா?
1: ஆமா ஆமா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம்.
2: என் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் என்று சொன்னாலம்மா, என் தாயின் மறைவுக்கு அப்புறம் தாய் இருக்கையில் நானே ராஜா, நானே மந்திரி, நானே செல்லம், நானே ராஜாவா இருந்தேன்.
1: சரிங்க,
2: பெற்ற தாய் மறைவுக்கு அப்புறம் உணவுக்கும் உழைப்புக்கும் இருப்பிடத்துக்கும் அலையாய் அலைந்து திரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு இப்போது ஒரு துணையோடு ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. வாய் நன்றி அம்மா.
1: தனித்து வாழ்வது எப்படி அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
2: நன்றி.
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பரமசிவம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 45 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்கன்னா பேசுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். வணக்கம். வணக்கம்.
2: பண்பளிக்கு காலை வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் பெருந்திரி திருவாச்சி சினியம்பலின் சோமசுந்தரம். மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: என்னுடைய வாழ்க்கையில் பாதை மாற்றி பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல அந்த ஒரு வேலைக்கு போறது இல்லையா மேடம்.
1: சரிங்க.
2: ஏன்னா என்ன சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் கத்துக்கிட்டு, ஆனா இருந்தாலும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து தான் அதை கரெக்டா வாழ்க்கையை கொண்டு போக முடியும்.
1: தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: ஒரு தறிப்பட்டறைக்கு போனேன், காட்டு வேலைக்கு போனேன்,
1: சரி,
2: பட்டைக்கு போனேன், ஒர்க் ஷாப் போனேன், எல்லா வேலையும் போனேன். ஆனா எந்த நிரந்தரமான ஒரு வேலையை கரெக்டா கொண்டு வர முடியல. ஒரு பெரியவர் சொன்னாரு, ஒரு வேலை கடைசி வரைக்கும் அந்த வேலை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த வேலை கத்துக்கிட்டுக்கே இன்னைக்கு
1: நல்லா இருக்கேன் மேடம். பெரியவங்க சொன்ன ஆலோசனை தான் உங்க வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா மேடம், ஆமா மேடம். நன்றி,
1: அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.

நம்ம நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் அன்பே உன்வசம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒன்பது மணி 53 நிமிடத்தில் நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வாழ்க வளந்தன்.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: சென்னையிலிருந்து சாந்தி
2: பேசுறேன். சொல்லுங்க.
3: அதாவது கொரோனா சமயங்கள்லாம் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் சொல்றதெல்லாம் சொன்னாங்க. பேரீர கடங்களை உதவி செய்யறது எல்லாம். எனக்கு 27 வருஷமா நம்ம உடற்பயிற்சியும் உதவியா இருக்கு, இந்த வானொலியும் உதவியா இருக்கு எனக்கு.
2: அதாவது உங்க வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு

0: நன்றிங்க,
1: வானொலியும் எனக்கு உதவியா இருச்சு.
0: சரிங்க, நன்றிங்க,
1: நிறைய விஷயம் கத்துக்கிட்டது,
0: ஓ சரி,
1: ஆரோக்கிய குறிப்புகள் இதெல்லாம்.
0: ஓ சரிங்க, சரி,
1: இன்னைக்கு யோகா தின வாழ்த்துக்கள் எல்லாம்.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, அடுத்ததாக 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. குலநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சின்மை பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும்.

0: என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28

புள்ளி நான்கு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவு தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்களின் விருப்ப பாடலை ஊரே கேட்கக்கூடிய இந்நேரம்தான் மனம் விரும்புதே. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணுமா? அழைக்கலாம் 0462-2256-1132 மற்றும் ஒரு எண் 0462-2256-1133. இந்த எண்கள் அழைத்து எனக்கு பிடிச்ச பாட்டு இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அதோட நிறைய பொது அறிவு கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
2: காலை வணக்கம், நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்
1: மேடம். எப்படி சார் இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: கணேசன்.
1: என்ன பாடல் வேணும்?
2: ஆடுகளம் திரைப்படத்துல ஐயோங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
1: பாடல் கொடுத்தலாம். நிகழ்ச்சியின் முதல் நேரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி சார்.
2: ஓகே மேடம்,
1: நன்றி நன்றி. எப்போவுமே நம்ம முதல் நேருக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா, அடுத்து ரெண்டாவது வர நேருக்கு தான் அந்த ஒரு கேள்வி. தின்பண்டங்கள்லாம் நம்ம வாங்குவோம், அதில் சில பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப புஸ்தியாக வந்து இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு விதமான வாயு வந்து அடைச்சிருப்பாங்க. அது என்ன வாயு அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. தின்பண்டங்கள் வைக்கப்பட்டுள்ள பாலித்தீன் பையில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எது அப்படிங்கிறது தான் இனி பாட்டு கேட்க வர நேருக்கான பதிலோடு நீங்கள் வாங்க. அந்த நேருக்காக ஆடுகளம் படத்துலேருந்து பாடலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் ரொம்பதே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நீர் யாருன்னு பாத்திரலாம், என்ன பாட்டு கேட்கறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
1: சரி, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு வந்து பிரியமானல படத்துல இருந்து எனக்கு ஒரு சிநேகிதி பாடல் வேணும் மேடம்.
1: என்னதான் சொல்றீங்களா? தின்பண்டங்கள்ல வைக்கப்பட்டுள்ள பாலித்தீன் பை இருக்கும்ல கவரு, அதுல வந்து அடைச்சிருப்பாங்க. அது ஒரு விதமான வாயு வந்து அடைச்சிருப்பாங்க, கேஸ். அது என்ன க்ளூ கொடுக்கணுமா? ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் வாயு, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் வாயு. விருப்பமான பாடல் கேட்கலாம். நன்றிமா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. நிறைய பாக்கெட்ல வந்து நம்ம பொருட்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவோம். அது பார்க்கும் போதே புஸ்தியா நல்லா புஃபுன்னு இருக்கும். அது என்னன்னா ஒரு விதமான வாயு, அதுதான் நைட்ரஜன் வாயு வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. நாம் சுவாசிக்கக்கூடிய சாதாரண வாயு கிடையாது அது. எண்ணெயில் செய்த பண்டம், அது வந்து காற்றில் படும்போது அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜன் வாயுவை வந்து அந்த பேக்கெட்டில் வந்து அடைச்சிடுவாங்க. அப்போ உள்ள பொருள் உடையாது, மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ரெண்டு காரணம் தான், உடையாது, மொறுமொறுப்பாக இருக்கும், கெட்டும் போகாது. சில மாதங்கள் அதுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த நாட்கள் அது வந்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காக நைட்ரஜன் வாயு வந்து பேக்கெட்டில் அந்த புஃப்னு இருக்குல்ல, அதுக்கு காரணமே நைட்ரஜன் வாயு தான். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது போயிடும். அடுத்து வரக்கூடிய நேயர்கான கேள்வி, இந்தியாவில் கடலின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முதல் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் எங்குள்ளது? கடலின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முதல் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் எது? ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து வரும் நேயர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 10:26. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே. இன்று நண்பகல் 12:10-12:50 ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறீங்க தெரியுமா? அண்டை வீட்டாரிடம் நமது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? கலந்துக்கோங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து ஒரு ஊர்ல ராஜகுமாரி படத்துல இருந்து வந்தால் வந்தால் ராஜகுமாரி.
1: வந்தால் வந்தால் பிரியமானவளை தொடர்ந்து ராஜகுமாரி வராங்களா?
2: அப்படியே
1: போயிட்டு இருக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவில் கடலின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முதல் வரலாற்று சிறப்பு மிக்க பாலம் இது? வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றிமா. பாடல் கேட்க வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்வி கேட்டு இருக்கோம். அடுத்து, நமது விரல் நகங்கள் எந்த புரதத்தால் ஆனவை? நமது விரல் நகங்கள் எந்த புரதத்தால் ஆனவை? பதிலை யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியா இருங்க. அடுத்த ஒரு நேயர், இந்த நேயருக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. அதோட இந்தியாவில் முதல் செங்குத்து தூக்கு பாலமா இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தை சொல்றாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு கப்பல் கடந்து செல்ற அளவுக்கு அந்த பாலத்தோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாலம் கட்டுறதுக்கு அந்த அதுக்குள்ள கற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து

இந்த கான்கிரீட் உலோகங்கள் பாம்பனிலிருந்து 270 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கல் சுரங்கத்திலிருந்து ட்ரெயின் மூலமாக எடுத்து வந்து தான் அந்த பாலம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, அது வருஷக்கணக்கு முன்னவே அதை வந்து கட்டியிருக்காங்க. அப்போவே அப்படியே ஒரு ஸ்ட்ரெத்தை எடுத்து அந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து உடையாமலி சுதா அவர்களுக்காக இது பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: எனக்கு வானத்தப்பாள படத்துல இருந்து ரோசாப்பு மாலையில முல்லைப்பு சேர்க்கிறது அப்படியே திண்டுக்கல்ல அனுப்பி விட்டுருங்க.
0: அனுப்பி விட்டுருலாமே, அனுப்பி விட்டுருலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நமது விரல் நகங்கள் எந்த புரதத்தால் ஆனவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: பாடல்
0: கேளுங்க, நான் பதில் சொல்றேன். பதில் வந்து கெரட்டின் தான். பாரட்டின் இல்லைன்னா கெரட்டின் தான். இந்த கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தால் தான் நமது விரல் நகங்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது நகங்களின் தோலுக்கு அடியில் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற புதிய செல் உருவாகும் போது அது வந்து பழைய செல்லை வெளியே தள்ளும் இல்லையா, அதுதான் அந்த பழைய செல்கள் இறுகி தான் வந்து நகமாக மாறுது. வார வாரம் நம்மளுக்கு புதிய செல்கள் வருது, அந்த பழைய செல்லு வெளியே வரும்போது அது நகமாக மாறுது, அப்போ தான் நகம் வளருது. அதை நம்ம வார வாரம் வெட்டிடுவோம் இல்லையா. அடுத்த நேருக்கான கேள்வி, உடலில் எந்த பகுதியில் காற்று அதிகம் செல்வதால் ஏப்பம் வருகிறது? உடலில் எந்த பகுதியில் காற்று அதிகம் செல்வதால் ஏப்பம் வந்து வருது? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அவசியமான கேள்வி, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியா 10:42 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரேடியோ பக்கத்துல இல்லாம கொஞ்சம் அங்க தள்ளி வாங்க. என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பிரியமன தொழில இருந்து பெண்ணே நீயும் பெண்ணா.
0: உங்க பேர் வந்து கேட்டுச்சு. கழுகுமலையில இருந்து மகாராஜன் சார் பேசுறீங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பதில் தெரியுமா? உடலில் எந்த பகுதியில் காற்று அதிகம் செல்வதால் ஏப்பம் வருகிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். பதில் தெரியுமா? குழு கொடுக்கவா? ஆப்ஷன் ஏ இறப்பை, ஆப்ஷன் பி கல்லீரல். இறப்பை அதான் பதில், கரெக்டான பதில். சரியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி.
0: உணவை வந்து நம்ம அவசரமாக மென்று சாப்பிடாமல் இருந்தாலே உணவு உட்கொள்ளும் போது பேசுகிறதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் சோடா, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதுனால இறப்பையில் அதிக காற்று போகும், அப்போது தான் ஏப்பம் வரும். அப்போ ஏப்பை விடும் போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தேவையில்லாத சாப்பிட்றோம். அதாவது சாப்பிடும் போது மென்று சாப்பிட்ணும், பேசக்கூடாது, வேக வேகமாக சாப்பிடக்கூடாது, சோடா, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் இறப்பையில் வந்து அதிகமான காற்று உள் புகுந்து ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏப்பமாக வரும். ஏப்பம் வர்றதுக்கான காரணம் இது தான், உடலில் இறப்பை பகுதியில் அதிகமான காற்று போடுறப்போ ஏப்பம் வந்து வருது. அடுத்த நேருக்கான கேள்வி, ஒலிம்பிக் கொடியில் உள்ள வளையங்கள் எத்தனை? பதில யோசிச்சுட்டே பாடலை கேட்க ரெடி ஆகுங்க. இப்போ அந்த நேருக்காக பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் எடுத்து வரும் நீர் என்பதில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மாரிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திருமூர்த்தி படத்தில்

0: படம் மஞ்சள் நிலாவில் இரவில் திருமூர்த்தியை பார்த்தேன்னு ஒரு பாடல்.
1: அந்த பாடல் கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒலிம்பிக் கொடியில உள்ள வளையங்கள் எத்தனை
0: அப்படின்னு?
1: ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7.
0: 7 மேடம்.
1: 7 தவறான பதில், தவறாக சொல்லியிருக்கீங்க. 5 தான் சரியானது. சரியா?
0: சரி மேடம்.
1: சரி, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ஒலிம்பிக் கொடியில் 5 வளையங்கள் இருக்கும். 5 வளையங்களும் 5 நிறங்கள், 5 நிறங்களும் 5 நாடுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக் கொடியில் நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு அப்படின்னு 5 வண்ணங்கள் இருக்கும். இவை ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற 5 கண்டங்களை வந்து குறிக்கும். அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2028 ஆண்டு நடைபெற இருக்குங்கிறது கூடுதல் தகவல். அடுத்த அந்த நேருக்காக பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு.

0: இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மனம் பெருமதி நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
4: சென்னையிலிருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
3: வணக்கம், என்ன பாடல் வேணும்?
4: மனுநீதி படத்திலிருந்து ஒரு ரோஜா தூக்கம் பூத்து குழுங்குது நீ வந்ததாலா பாடல்.
3: பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
4: நன்றி
3: நன்றி.

பள்ளித்தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் ரம்பதி. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அதோட இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னாங்க புதுக்குடி கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள், உடையாமலை சுதா அவர்கள், கழுகுமலை மகாராஜன் அவர்கள். அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக வாழ்த்துக்கள். திண்டுக்கல் கணேசன் அவர்களும் விருதுநகர் ராஜ் அவர்களும் முயற்சி செஞ்சாங்க, அவங்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

92.6 இசையோடு என்றும் நீங்கள். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நலிப்பண்பலை 102.6 இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மற்றும் 12:50 இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் அண்டை வீட்டாரிடம் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம்தானாவில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், உழவர் கடன் அட்டை திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 க்கு

நலம்தானாவில் தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும் 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலத்தின் பொன்முடி சுற்றுலா தலம் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. 3:02 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்கலாம் குக்கு. மாலை 4:02 பொதிகை தும்பியில் தாயம் விளையாட்டு விளையாடலாம். 5:02 அரும்பு மொழிகளில் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிக்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள் 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 6:30 மான்செஸ்டரில் நடைபெறும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நிலையத்தின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல கேட்டு மகிழலாம். 7:00 திரை இசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 நமை சுச்சி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நடவடிக்கைகள். 7:32 உழவர் உலகம், மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற மண் ஈரம் காக்கும் உழவர் மற்றும் விதைக்கும் கருவிகள் பற்றி உரை வழங்குகிறார் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளுக்கை கட்டுப்படுத்தும் முறைகள் உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமார் அவர்கள். 8:05 இளங்காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரலில் அனுமனும் அசோகவனமும், 10:00 சுகமான ராகங்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.

0: 40,000 करोड़ रुपए के आसपास था, आज यह बढ़कर लगभग 1,80,000 करोड़ रुपए तक पहुंच गया है। और साथियों, एक तरफ देश में रक्षा उत्पादन तेजी से बढ़ा है, दूसरी तरफ हमारा डिफेंस एक्सपोर्ट अभूतपूर्व गति से बढ़ रहा है।
1: Defense Minister Rajnath Singh also said that the tri-commissioning of the three indigenously built Indian Navy platforms is a defining moment in India's maritime capability development. The 12th International Yoga Day is being celebrated across India and around the world today with the theme Yoga for Healthy Aging. This theme highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. Prime Minister Narendra Modi led the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road. Participating in the Common Yoga Protocol session, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Mr. Modi said, "Yoga is not just physical exercise and is not restricted to any age group, but it is an expression of human spirit." President Draupadi Murmu also performed yoga at Garrison Ground in Jabalpur, Madhya Pradesh today. A large number of public representatives, officials and citizens were present at the event. Addressing the event, the President said, "Yoga is a celebration of India's great tradition." She said, "Yoga has shown humanity the path to a healthy, balanced and meaningful life." The National Testing Agency, NTA, has issued guidelines for the students appearing for the NEET UG re-examination today. Over 22.79 lakh candidates will sit for the exam in 551 cities in India and 14 cities abroad. The NTA said that entry to the examination centres will close at 1:30 in the afternoon. It has asked the students to carry their admit cards and valid photo ID. The admit cards for the exam can be downloaded from the website neet.nta.nic.in. The admit card for the 3rd of May exam shall not be valid for entry today. Meanwhile, Union Education Minister Dharmendra Pradhan has urged the students to take the exam without fear and wish them the very best. Talking to media in New Delhi, the Education Minister assured that all necessary arrangements have been made for the smooth conduct of the exam. Union Home Minister Amit Shah paid tribute to Rashtriya Swayam Sevak Sangh RSS founder Dr. Keshav Baliram Hedgewar on his death anniversary today. In a social media post, Mr. Shah remembered Dr. Hedgewar for establishing the Sangh and spreading the ethos of nation first and cultural nationalism among the people. In cricket, India A were 221 for 3 in 28 overs against host Sri Lanka A in the final match of the Tri-Nation Ace Series 2026 in Dambulla when reports last came in. And that is the end of this news bulletin.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6
3: ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
2: அன்பு சிநேகிதிகள் அனைவருக்கும் மீண்டும் ஓர் மதிய வணக்கங்கள். நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனிமே நீங்க கேட்கலாம் பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதியே. இன்னைக்கு நாம சிநேகிதியே நிகழ்ச்சியில பேச போற தலைப்பு, பேச போறது அப்படிங்கிறத விட உங்களுடைய அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். அண்டை வீட்டாரிடம் நம்மளுடைய அணுகுமுறை வந்து எப்படி இருக்கணும், அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் நாம வந்து எப்படி இருக்கணும், எப்படிலாம் பேசணும், அவங்க எப்படி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
7: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
2: நிகழ்ச்சியில் பங்குகிற விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணலாம் 0462252.

0: என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து எதுவும் இருக்குதா?
1: இல்ல,
0: அனுபவத்தின் மூலமா
1: நானும் வந்து தோழிகளிடம் தான் எதிர்பார்க்கிறேன். முதலாவதா வரக்கூடிய ஸ்நேகிதி யாருன்னு கேட்டலாம். வணக்கம். இல்லையே, இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்நேகிதி வந்துட்டாங்க, கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் பூபால் சார், எப்படிங்க? புண்ணியமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம்.
1: நல்லா இருக்கோம்.
0: எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நான் ஆர்வமடியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க சாந்திமா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்லா நல்லா பேசுவேன்.
1: நல்லா பேசுவீங்க. சரி.
2: ஆமா, பக்கத்துல வந்து நம்ம வந்து
0: அந்த அளவுக்கு பேசுவீங்க
2: நினைக்க கூடாது. நம்ம அண்ணன் தம்பி மாதிரி நல்லா பழகிக்கிறணும்.
1: சரி. கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா எப்படி நீங்க சரி செய்வீங்க?
2: அது என்னது?
1: கொஞ்சம்
2: எப்படினாலும் கொஞ்சம் இல்லாமலாம் இருக்காது.
1: விட்டு கொடுத்து போனும். ரொம்ப மகிழ்ச்சியாவே நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஸ்நேகிதி வந்து சொல்லியிருக்காங்க. முதலாவதா வந்து அடுத்து ஸ்நேகிதிட்ட பேசலாம். வணக்கம். இல்ல, இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு.
0: சரிதான் இல்லையா? அவங்க சொல்ற சொன்ன கருத்து கண்டிப்பா ஏத்துக்க கூடியது. வெளியில இருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கண்டிப்பா பக்கத்துல இருக்கவங்க கிட்டதான் ஓடி போய் கேட்போம்.
1: கண்டிப்பா.
0: சின்ன விஷயம் கூட, இப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எதுக்காச்சும் தேவைப்படுது,
1: டக்குனு போய் நம்ம அவங்கதான் கேட்போம்.
0: ஆமா,
1: ஏதாவது உடம்பு சரியில்லையா, டக்குனு ஏதாவது ஒரு தைலம் வேணும்னா அங்கதான் போய்ப்போம்.
0: அப்புறம் வீட்டுல ஆள் இல்லாம தனியா இருப்பாங்க நிறைய லேடிஸ், அப்ப வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா பக்கத்துலதான் வந்து உதவி கேட்பாங்க.
1: கண்டிப்பா. சூப்பர், நல்லா வந்து பேசியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில முதலாவது ஒரு சூப்பர் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சமர் படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. 12:20 ஆயாச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கட நம்ம வந்து எப்படி வந்து பேசி வச்சு இருக்கணும், நல்ல ஒரு நட்புறவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் பிரேமி, என்ன இன்னைக்கு ஸ்நேகிதிகள் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்காங்களா?
4: ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைனா எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் டிஷஸ் இருக்கும்.
3: ஆ,
4: சிக்கன் மட்டன்,
3: அதனால பிஸியா இருந்ததால வர மாட்டேங்கிறீங்களா?
4: அவங்க தானே செய்யணும். இதே அது கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களும் அதையும் பாத்துக்குவாங்க.
3: சரி, ரைட், சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்குதா?
4: ஆமா, அதாவது பக்கத்துல இருந்தா இந்த குழந்தைங்களை வச்சுதான் நிறைய பிரச்சனை வரும். சேட்டை பண்ணுவாங்க.
3: சரி,
4: அது அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தைங்கன்னு வந்த பிறகு எல்லாருக்குமே வந்து தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி
3: விட்டு பையன் அடிச்சுட்டான்
4: அப்படின்னு வருமா? அப்போ வந்து யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவம் வந்துடும். இவ்வளவு நாள் பழகுனதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நம்ம பிள்ளைய எப்படி அவங்க திட்டலான்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நினைக்காம இவ்வளவு நாள் அவங்க பண்ண நன்மைகள்லாம் நினைச்சு சின்ன குழந்தைங்களோட பிரச்சனை வந்து அதோட போயிடும். அது வந்து பெரியவங்க சண்டையாகும் போதுதான் பக்கத்து வீட்டுல பார்க்க வரும். அன்பா கூட மாத்தக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கு.
3: எப்போ
4: எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போமோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் சொன்னா கண்டிப்பா மாத்திப்பாங்க. இது ஒரு பெரிய சண்டையா போகும்போதுதான் பகையாகும்.
3: கரெக்டா சொன்னீங்க. ஸோ பொதுவாக நம்ம எல்லாம் சுற்றி வளர்ச்சி வந்தாலே விட்டு கொடுத்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும்.
4: கண்டிப்பாக
3: வந்து
4: பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்தல், இது இருந்தாலே கண்டிப்பாக வந்து
3: அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம வந்து எப்பவுமே அந்த பகை அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது.
4: கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஆயுசு முழுக்க இருக்கக்கூடியது வந்து சொந்த பந்தங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, பேசுவாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க தான் நமக்கு ஒன்றுனா ஓடி வருவாங்க.
3: கண்டிப்பாக. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மின்சார கண்ணா படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அண்டை வீட்டாரிடம் நம்ம வந்து எப்படி அணுகுமுறை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து பேசக்கூடிய சிநேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் சிநேகிதி, பிரியமுட வழங்கட்டுக்கும் பிரேமி மடத்துக்கும் நடித்து திலகம் முக்குடல் கோபால் சார் அவருக்கும் வணக்கம் சொல்வது. ஐயோ, உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறது வசந்த, நலமா இருக்கீங்களா? இருவரும்
0: நலமா இருக்கும், நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: ஆமா,
1: உண்மைதான்.
2: கண்டிப்பா, நீங்க பேசுற விதமே தெரியுது, ரொம்ப இலகுவான மனசு, எதுனாலும் விட்டு கொடுத்து போவீங்க.
0: நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க.
2: அடிச்சா கூட ரெண்டு அடியா அடிச்சுக்க சொல்ற அளவு நீங்க.
0: ஆமா,
1: முடியாது மேடம், ஒருத்தையும் மண்டல ஏதோ ஒரு அளவு அடிச்சு கொடுத்துட்டு அது அவங்க அம்மாவே தெரியாம என் பையன் அடிச்சுட்டாமா, சரி பரவாயில்ல இருக்கணும், நீங்க தெரியாம பட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் பையன் ஒருத்தர் அடிச்சுனா எனக்கு வந்து எனக்கும் சண்டை கேட்டாங்க. நான் கண்டுக்கிற சரிமா தெரியாம பண்ணிட்டான் அப்படிலாம் கேட்ட கொஞ்சம் நான் சண்டைக்கு போனது கிடையாது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதனால என் பையன் சொல்லுவேன், இங்க போனேதான் வந்து யார்கிட்ட வந்து யாரும் அவ்வளவு ஜோடும் சொல்லிடுவேன் என் பையன் கிட்ட.
0: சரிங்க, நன்றி. நீங்க
1: எதுனாலும் பொறுமையா கேடுவேன் சார்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். இனிப்புல யார் இருக்கீங்க?
3: நான் கலிடையில இருந்து பானு பேசுறேன்.
0: சொல்லுங்க பானு, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட உங்களுடைய அனுபவத்தை.
3: நான் புரோகிராம்க்கு ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்ணிருக்கேன்.
2: ஓ சூப்பர்.
0: அப்படியே சரி, அதாவது நம்ம பக்கத்து வீட்ல நம்ம வந்து நிறைய பேர்ட்ட வந்து பேசி இருப்போம், சின்ன சின்ன மன வருத்தங்கள் சண்டைகள் எல்லாம் வந்திருக்கும். இதுல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சிருக்கா?
3: எனக்கு சண்டை வருத்தம் எல்லாம் இல்ல, ஆனா நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கு.
0: ஒன்னு சொல்லுங்களேன்.
3: நான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ்வளவு டயர்டா வருவேன். அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாப்பிடாம ஏன் வீட்டுக்குள்ளேயே என்ன விட மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பரிவும் பாசமும் நம்ம வந்து பெத்தவங்களை போல அவங்க நம்மளை பாத்துக்கிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நட்புங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றியோட நானும் அவங்களை பார்க்கும்போது அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பேன். சொந்தமா எனக்கு அண்ணியே கிடையாது, தம்பிதான் உண்டு. அவங்க கிட்ட கூட நான் அதை எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு அவங்க அவ்வளவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பார்ப்பேன்.
2: சூப்பர், ரொம்ப உணர்ச்சிவசமா ரொம்ப அழகா பேசுனீங்க.
0: நல்ல ஒரு அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார், நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ரமி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறோம். அண்டை வீட்டாரிடம் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் அடுத்து யாரு பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: தருவில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி அம்மா, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட
1: எப்படி? பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்போம்.
0: ஆ, ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன்.
1: அதாவது நம்ம சேம் ஏஜ்ல உள்ளவங்க அந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். எனக்கு அப்படி இருக்காங்க, அதனால நாங்க வந்து எப்போதும் ஒன்னா வெளியில போறது வைக்கிறது,
0: சரி,
1: ஷேர் பண்ணிக்கிறது, அது ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கும்.
0: சரி சரி, என்ன திடீர்னு பிரேமி ஏஜ்னு சொல்லிட்டீங்க?
1: அதெல்லாம் இன்னும் ஜாலியா இருக்கும்ல.
0: ஓஹோ, சரி. அதாவது உங்க ஏஜ்க்கு ஈக்குவலா இருக்கிறவங்க இருந்தா நல்லா இருக்கும்ங்கறீங்க?
1: நல்லா இருக்கும். ஆமா.
0: பரவாயில்லையே. சரி, வேற ஏதாவது அனுபவம் கிடைக்கலையா?
1: அனுபவம்னா வெளியில சுத்துறது, அது எல்லாமே அனுபவம். நிறைய இடங்கள் இருக்கு
0: பக்கத்து வீட்டுக்காரங்களோட.
1: ஆமா.
0: ஓ, கோயிலுக்கு போறது, சுற்றுலாவுக்கு போறது,
1: கோயிலுக்கு போற, அதேதான் அதேதான்,
0: அந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு.
2: அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வீட்டுல இருக்க யாரையும் தேட மாட்டாங்க, பக்கத்துல ஒரு செட்டு கிடைச்சிருச்சு, எங்க போனாலும் ஒரு பிளான நைட்டே போட வேண்டியது, காலையில போயிட வேண்டியது.
0: பரவாயில்லையே, நல்லா இருக்குதே.
2: இது கூட நல்ல அனுபவம் தான். ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப அருமையா வந்து பேசினாங்க இல்லையா? ஸோ சிநேகிதியை நிகழ்ச்சியில் நம்ம

0: இன்று 3 2 குக்கு நேர் விருப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பமான பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் நீங்கள் எழுதி அனுப்புங்க. இல்லை குறுஞ்செய்தி மூலமாக குரல் பதிவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9443360794.
1: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும்

0: யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும் 50 வயதில் 30 வயது போலவும் 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்டு எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரி ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.

0: ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 அண்டை வீட்டாரிடம் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்நேகிதிகள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்டலாமா
1: பிரேமி? வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்க வந்து எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி
2: மனப்பாடு கோயிலுக்கெல்லாம் கூட்டி போயிருக்காங்க?
0: ஓ, மணப்பாடு கோயிலுக்கெல்லாம் சுற்றுலாலாம் போயிருக்கீங்க?
1: சொந்தக்காரங்க மாதிரி பழகுறாங்கன்னு சொல்றீங்க.
2: டீச்சர் கூட ஊருக்கெல்லாம் போயிட்டு
0: வந்திருக்கோம். ஊருக்கு?
2: ஆமா, ஊருக்கு. திருவனந்தபுரம், திருப்பரப்பூர், கன்னியாகுமரி அந்த ஊர்களுக்கு போயிட்டு.
0: பரவாயில்ல. அதாவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்க வந்து ஒரு உறவினர் மாதிரி நல்ல சுற்றுலா தலங்களுக்கு போறது அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு, அப்படிதானே?
2: ஆமா.
0: ஏதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில சலசலப்பு வந்திருக்குதா? ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு?
2: அவங்க கிட்ட பேசுறீங்க?
0: சரி, அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மனதளவில்
1: சொல்ல வராங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஒரு உறவு மாதிரி பழகினதுக்கப்புறம் இந்த சண்டைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, திரும்பியும் நாங்கள் பேசிட்டோம், இப்போ பழைய மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி
2: தானே?
1: சரிங்க.
0: சூப்பர் சூப்பர். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: நன்றி.
0: நன்றி. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல, நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் தனியா இருக்கக்கூடிய முதியவர்கள், இரவு நேரத்தில் யாருக்காவது ஒரு உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாரு என்ன உதவி பண்றாங்கன்னு
1: பார்த்தா, ஏதாச்சும் அவசரம் பாத்துக்கோங்கன்னு சொன்னா கூட அழகா பாத்துக்குவாங்க.
0: குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டது, நீங்க சொன்ன மாதிரி
1: ஏதாவது வேலைக்கு போற பெற்றோர்களா இருந்தா குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வருவாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க நாங்க வரது வரைக்கும் சொல்லிட்டு போவாங்க.
0: சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம கூடயே அதிக நேரம் இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவினர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பொற்காலம் படத்திலிருந்து கேட்டுடையே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு உருவாக்கும் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 46.1% பேர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது நிதி பாதுகாப்பையும் விவசாயிகளுக்கு கடன் உதவி கிடைப்பதையும் உறுதி செய்வதையும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. குறிப்பாக வேளாண் கடன் அட்டை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனமயமாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் கடன் அட்டை திட்டம் குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துதல் தொடர்பான செலவுகள், வீட்டு நுகர்வு தேவைகள், பண்ணை பராமரிப்புக்கான பணி மூலதனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன்

0: கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. உழவர் கடன் அட்டை சிறு குறு குத்தகை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடன் உதவியை வழங்குகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணை இல்லாத கடன் உதவித்தொகை தலா 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான வேளாண் கடன் அட்டைகள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. சிறு மற்றும் குறு விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் ஆதரவளிக்கும் வகையில் கிசான் கடன் அட்டை கிடைப்பதை அதிகரிப்பதன் மூலமும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் அவற்றை டிஜிட்டல் முறையில் வழங்குவதை ஊக்குவிப்பதன் மூலமும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 2019 முதல் கால்நடை வளர்ப்பு, பால் வளம் மற்றும் மீன் வளம் ஆகியவற்றின் நடைமுறை மூலதன தேவைகளை உள்ளடக்கும் வகையில் KCC திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம் கிசான் கடன் அட்டைகள் KCC மூலம் விவசாயிகளுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் குறுகிய கால விவசாய கடன்களை வழங்குகிறது. கடனை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதலாக 3% ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்களின் வட்டி விகிதம் வெறும் 4% குறைகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியானது பிணையமில்லா குறுகிய கால விவசாய கடன்கள் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன்கள் ஆகியவற்றின் வரம்பை ஒரு கடனாளிக்கு 1,60,000 2 லட்சமாக கடந்த 2025 ஜனவரி மாதம் 1 தேதி உயர்த்தியுள்ளது. இந்த நடவடிக்கை கடன் பெறுவதற்கான செலவுகள் குறைதல் மற்றும் பிணைய தேவைகள் நீக்கப்படுதல் ஆகியவற்றால் பயனடையும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் கிடைப்பதை எளிதாக்குகிறது. இது தவிர இந்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் நிதி எழுத்தறிவு வாரத்தை நடத்தி நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடையே பல்வேறு தலைப்புகளில் நிதி கல்வி குறித்த செய்தியை பரப்புகிறது. உழவர் கடன் அட்டை திட்டமானது ATM வசதியுள்ள டெபிட் கார்டு, ஒருமுறை மட்டும் ஆவணங்களை சமர்ப்பித்தல், கடன் வரம்பை அதிகரிப்பதற்கான உள்ளமைக்கப்பட்ட வசதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் பல முறை பணம் எடுக்கும் வசதி உள்ளிட்ட பல அம்சங்களை வழங்குகிறது. உழவர் கடன் அட்டை உள்ளிட்ட அரசு வழங்கும் கடன்கள் மற்றும் மானிய திட்டங்களை இணைப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாக ஜென் சமர்த் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இது விண்ணப்பதாரரின் தரவுகளை டிஜிட்டல் முறையில் மதிப்பீடு செய்து கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் ஒப்புதல்களை பெறவும் ஒரு விரைவான மற்றும் திறமையான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகள் உழவர் கடன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் நபார்ட், மண்டல கிராம வங்கிகள் மற்றும் கிராம கூட்டுறவு வங்கிகளுக்காக இ கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது EKCC இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடன் விண்ணப்ப செயல்முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் கிளைகளுக்கு செல்லாமலேயே RRBகள் மற்றும் RCBகளில் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மேலும் பல வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் விண்ணப்பங்களை முழுமையாக டிஜிட்டல் முறையில் செயலாக்குவதற்காக ஆன்லைன் தளங்களை, மொபைல் செயலிகளையும் உருவாக்கியுள்ளன. இதன் மூலம் காகித ஆவணங்கள் மற்றும் நேரடி வருகைகளின் தேவையும் குறைக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Narendra Modi says India has begun to move forward with a new vision for the shipbuilding sector. Mr. Modi said this after commissioning 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agraye in Kolkata, West Bengal today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. Addressing the tri-commissioning ceremony, Prime Minister Modi said, India is strengthening its entire maritime ecosystem.
3: Bharat aaj apne pure maritime ecosystem ko sasakta bana raha hai. इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है, नई क्षमता तैयार कर रहा है, नई कनेक्टिविटी बना रहा है, नदी जलमार्गों का विस्तार कर रहा है, मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பால் சுவை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாமே இசையும் மலையில் அணைத்துக் கொண்டிருக்கும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம் தரும் நலம் தானாதான் கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்க போறீங்க. இன்னைக்கு நம்ம நலந்தான நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சனையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க

போகிறோம், அது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதுதான் நம்ம தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த தைராய்டு பற்றி தான் நமக்கு தெரிஞ்சது தெரியாததை பற்றி கேட்க போகிறோம். நலந்தானால இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் பாவ மன்னிப்பு படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா. தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும், நம்மளுடைய கழுத்தினுடைய முன்பகுதி இருக்கு இல்லையா, இதில் தான் பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சுரப்பி தான் தைராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடலோட வளர்ச்சி சக்தி, நம்மளுடைய உடல் வெப்பநிலை, இதய துடிப்பு, நினைவாற்றல், இந்த மாதிரி பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்குது தாங்க இந்த தைராய்டு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தேன் நிலவு படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டுட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 1:19 ஆயிடுச்சு. நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முன்னாடி இந்த தைராய்டு பிரச்சனை வந்து சில பேருக்கு தான் இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள், மன அழுத்தம், தூக்கம் இல்லாத உணவு பழக்கங்கள்லாம் வந்து மாறிப்போச்சு இல்லையா. இந்த மாதிரியான காரணங்களாலலாம் நமக்கு நிறைய பேருக்கு இந்த தைராய்டு பாதிப்பு வந்து ஏற்படுதான். சரி, ஏற்படுறதுக்கு வேறு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு அப்புறமா சக்கரம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.
1: இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துனதான் அர்த்தம்.
2: சென்னே சொல்லு.
3: ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே.
2: இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு?
3: உடன் பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவா? கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கைமா

களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும்

கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற இணைக்கிது மனமே. நீ கேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ கேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.

நேரில் 2/15 இன்று மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பொன்முடி, கேரளாவில் இருக்கக்கூடிய பொன்முடி சுற்றுலாத்தலம் பற்றி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நலம் தானா கேட்டுட்ருக்கிறீங்க. தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்ப கால சிக்கல்கள், திடீர்னு உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, முடி வந்து உதிர்றது, சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரி பல அறிகுறிகள் வந்து தைராய்டு பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறிகளாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, பெண்களுக்கு மட்டும்தானா, இல்லை குழந்தைங்களுக்கு, முதியவர்கள், இளைஞர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பாத காணிக்கை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1:30 ஆயிடுச்சு, நலம் தானா? நம்ம நிலை பண்பலை 102.6 தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு தைராய்டு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி வந்து ரொம்ப தாமதமாகலாம், அப்படிப்பில் வந்து கவனமே செலுத்த முடியாமல், நினைவாற்றல் பாதிக்கப்படுறது. இதனால் குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து உடனடியாக வந்து மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பார் மகளே பார் படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைந்திருங்கள்.

இன்றைக்கி பல இளைஞர்கள் வந்து காரணம் இல்லாமல் சோர்வாக இருப்பாங்க, உடல் இடையில் வந்து திடீர்னு மாற்றம் ஏற்படும், மனநிலை மாற்றம், கவனக்குறைவு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்களாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சில நேரங்களில் தைராய்டு இருப்பதற்கான காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி முதியவர்களுக்கும் தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டால் மறதி, மனச்சோர்வு, இதய துடிப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது, உடல் வந்து பலவீனம் அடைகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா முதியவர்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, இதை சரி செய்ய என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற பாடலுக்கு, படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, இந்த பாடலுக்கு அப்புறமா உங்களுக்கான தகவல் கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா இல்ல நெக்கி தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். தைராய்டை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கு சீரான உணவு, அதாவது சரியான நேரங்களில் சரியான இடைவெளியில் நல்ல உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக அயோடின் கலந்த உப்பை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தினசரி நம்மளால் முடிஞ்ச உடற்பயிற்சி செய்யணும். போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் மன அழுத்தமும் வந்து ரொம்ப அதிகமாகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே

வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து வராமல் தடுக்க முடியும். அதேமாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய உடலை வந்து முழு பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சோம்னா தைராய்டை நம்ம வந்து ஈஸியாக தடுக்க முடியும். என்னங்க நிறையா சொல்லத்தான் செய்கிறீங்க, ஆனால் எங்களால் எதையுமே கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். குறைந்தது ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் எந்த இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 21 நாட்கள் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய வாழ்க்கையில் பழக்கமாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. இதை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு கடைபிடிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற

0: யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தருமபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க NCC குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர்

0: நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சர உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
3: உடலும் மனமும் ஒரு சேர ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் வந்து இயற்கை மருத்துவத்தோட அடித்தளம். நம்ம உணவு மூலயமா, யோகாசனங்கள் மூலயமா, வாழ்வியல் பயிற்சி மூலயமா நம்ம உடலை ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் பார்த்துக்கிறத அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை விதி. ரொம்ப அருமையான ஒரு சிகிச்சை அப்படின்னா வந்து இந்த நீர் சிகிச்சை தான். ஏன்னா இந்த நீர் அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். ஒரு பாறையை கூட வெட்டி உருக்கி பாதை அமைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆனால் அதே நீரை நம்ம குடிக்கும் போது உடலுக்கு சுத்திகரிக்கவும் ஆரோக்கியத்தை கொடுக்கவும் வல்லதானது. அது நீரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதன் பொறுத்து அது செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல நம்ம வீட்டு குழந்தைங்க விளையாடுறாங்க, கீழே விழுந்து அடிபட்டுட்டு அப்படின்னா அந்த அடிபட்டு ரத்தம் வருதுன்னு வைங்களேன், அந்த பகுதிகளில் அந்த நீர் ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டியை நம்ம வைக்கும் போது அந்த ரத்தப்போக்கு நிற்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நமக்கோ பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு, இந்த நுரையீரல் பிரச்சனை வரும்ல, அப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி சார்ந்த சளி உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சார்ந்த வியாதிகள்னு வரும். உங்களுக்கு சளி, மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸு, ஏன் ஈவன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ்ட்டு, முக்கியமாக ஆஸ்துமா, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு கூட இந்த நீர் சிகிச்சையை பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா ஹாட் வாட்டர் பாட்டில்

0: முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் ஃபுட் பாத் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வாளி நிறையா நல்லா கொதிக்கிற, நம்ம உடம்பால் தாங்க முடிஞ்ச அளவுக்கு வெப்பம் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு பக்கெட் நிறைய வாளியில் எடுத்துக்கிட்டு, நம்ம ரெண்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்மளோட ரெண்டு காலையும் அந்த பக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு, நல்லா அடர்த்தியான ரெண்டு போர்வைகள் எடுத்து நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு, நம்ம தலையில் துண்டை ஈர தண்ணியில் நனைச்சி அந்த துண்டை தலையில் போட்டுக்கணும். அதாவது தலையில் ஈரத்துண்டு, உடம்புல வந்து நல்லா பிளாங்கெட்டு, காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலையும் பக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், அந்த பக்கெட் வந்து நல்லா சுடுதண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி 20 நிமிஷம் நம்ம இருந்தோம் வைங்களேன், இந்த ஹாட் ஃபுட் பாத்தோட ரியாக்ஷன் மூலயமா நம்ம கழுத்துலேருந்து இடுப்பு பகுதி இருக்கும் நிறைய வேர்க்கும். குறிப்பிட்ட இந்த இடங்களில் மட்டும் அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகும். முக்கியமாக இந்த லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போய் சுத்திகரிப்பு வந்து நடக்கும். இந்த லங்ஸை வந்து விரிவாக்க பண்ணும். இதனால் என்ன பண்ணும், இந்த சளி தொந்தரவு, ஆஸ்தமா பிரச்சனைகள் பண்ணிக்கலாம் வந்து இதுக்கு சூப்பரான ஒரு தீர்வாக அமையும். இந்த நீரை வந்து நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறோமோ அதை பொறுத்து இது வந்து மருந்தாக மாறும். அதுக்கான உதாரணம் தான் இது ரெண்டு. முறையான இயற்கை மருத்துவரை பார்த்து அணுகி கன்சல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.

நிறைவு பெற்றது நலம்தானா? இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட திறமைகள் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. ஸோ மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேரள மாநிலத்தின் அழகிய மலைவாசஸ்தலமான பொன்முடி பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி இயற்கை ஆர்வலர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாங்க. மேகங்கள் மழைகளை வருடி செல்லும் காட்சியை பார்த்தால் மனசே லேசாகிடும். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல

0: மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

2:22 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனிதிருநாடு. இன்னைக்கு நம்ம மனிதிருநாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நீர்களே, பொன்முடி அப்படிங்கிறதுக்கு தங்க சிறங்க சிகரம் அப்படிங்கிற பொருளும் உண்டு. காலையில் சூரிய ஒளி மலை உச்சியிலிருந்து விழும்போது அது தங்கம் போல ஜொலிக்கிறதால இந்த பெயர் வந்ததாக கூறப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த பொன்முடி பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்களாலும் மலை புல் வெளிகளாலும் புகழ் பெற்றதுன்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மரியான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

2:29 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பொன்முடிக்கு போகிற சாலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22 ஹேர்பின் வளைவுகளை மிகவும் பிரபலமானவைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வளைவையும் கிடக்கும் போது புது காட்சிகள் நம்ம கண் முன்னாடி விரியும். ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, மறுபக்கம் பசுமையான மலைகள், பயணமே ஒரு சுற்றுலா அனுபவமாக மாறிடுங்க. அதனால தான் பொன்முடி செல்லும் வழியையும் சுற்றுலா பயணிகள் ரொம்பவே ரசிக்கிறாங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு வெயில் திரைப்படத்திலிருந்து, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

2:36 நீங்க நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. பொன்முடி பயணத்துல தவறாம பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லாறு. தெளிந்த நீரோட்டம், பாறைகள், பசுமையான சூழல் அப்படின்னு கண்கவரும் காட்சிகள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாகச பயணத்தை விரும்புகிறவங்களுக்கு மீன் முட்டி அருவி சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். நடைப்பயணம் செஞ்சு அருவியை அடையும் போது இயற்கையின் அழகை அருகிலிருந்து ரசிக்க அந்த இடமே ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாகுபலி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் தாமினி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:42 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க.

பொன்முடி பகுதி உயிரியல் வளம் மிகுந்த இடமாகுங்க. பல அரிய வகை பட்டாம்பூச்சிகள், பறவைகள், மூலிகை செடிகள் இங்கு காணப்படுது. அகத்தியமலை உயிர்கோள பாதுகாப்பு பகுதியின் அருகில் இருக்கிறதால இந்த பகுதி சுற்றுச்சூழல் முக்கியத்துவமும் பெற்றிருக்கு. இயற்கையை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய இடம் இந்த பொன்முடி. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிங்கம் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864558, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncHN1@gmail.com.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:53 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திரு நாடு. இன்றைக்கி நம்ம மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். மேகங்கள், முட்டும் மலைகள், குளிர்ந்த காற்று, பசுமை நிறைந்த இயற்கை, அருவிகளின் இசை, இவை அனைத்தையுமே ஒரு இடத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா பொன்முடி ஒரு சிறந்த தேர்வுன்னு சொல்லலாங்க. கேரளாவின் அமைதியான மலைவாச தலங்களில் ஒன்றான இந்த பொன்முடி மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் ஒரு இயற்கை பொக்கிசம்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மணித்திரு நாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் பொன்முடி பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, அடுத்ததாக 3:02 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி விளம்பரம் இருக்கு. உங்கள் மனம் விரும்பிய பாடலை 9443364 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி கேட்டு மகிழலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தமிழக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவைக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலைபண்பலை 102.6 இது குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் பூபாலன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு, அதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் குறுஞ்செய்தி மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை என்னோட வாய்ஸ் வந்து நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய குரல் பதிவை தெளிவாக பதிவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிட்றீங்களா? 9443630794. இந்த நம்பருக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், 9443630794. ஓகே, நிறைய மக்கள் அப்படியே தட்டி தட்டி தட்டி தட்டி குறுஞ்செய்தியை விட்டுட்டே இருக்கிறாங்க. முதல்ல யாருடைய பாடல் இடம்பெறப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? சாமுண்டி படத்திலிருந்தான் முதல் பாடல் வரப்போகுது. யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? புன்னை நகர் ஜெயக்குமார்.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. அடுத்ததா யாருடைய பாடல்? திண்டுக்கல் கீர்த்திகா இவங்களுடைய விருப்பமான பாடல் தான். என்ன படத்திலிருந்து? கண்ணுக்குள் நிலவு. அவங்க டைப் பண்ணும்போது கண்ணுக்குள் மட்டும் அடிச்சிட்டாங்க, அதனால் கண்டுபிடிச்சி எப்படியோ வந்து பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதனால் அவங்களுடைய விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஜங்ஷன் வெண்ணிலா.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: குக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்தது யாரோட பாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அடுத்து ஒருத்தங்க வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க, யார் அது?
3: பூபாலன் ஐயாவுக்கு இனிய மதிய வணக்கம் சொல்வது வானரமுட்டியிலிருந்து நம்பிராஜ்.
2: வணக்கம்.
3: சட்டம் என் கையில் இது படம்.
2: சரி.
3: அலக்கடலில் தேடிய முத்தை, ஆசை சுகத்தில் தோன்றிய முத்தை, இந்த பாடலை தருவீர்களா? நன்றி.
2: கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறும் நேரம் தான் நம்ம குக்கு, அதனால உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்ன நினச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும் அந்த படத்துலேருந்து தான். எந்த படம் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க, கேட்டுடலாமா?
1: காசநாதபுரத்துலேருந்து சிவபன்மணி, சொக்கத்தங்கம் படத்துலேருந்து என்ன நினச்சா பாட்டு தாங்க.
0: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்தது யாருடைய பாடல்? இடையார் தவணை ஹரிணி பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த படத்திலிருந்து? நினைத்தேன் வந்தாய்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 குக்கு. என்னங்க நானும் எவ்வளவோ மெசேஜ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஏன் பாட்டு வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அடுத்து யாருடைய பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பாளையங்கோட்டை பிரணவி அவங்களுடைய விருப்பமான பாடல், எந்த படத்துலேருந்து? கோடம்பாக்கம் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு.

குக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. அடுத்தது திருநெல்வேலி டவுன், ராஜேந்திர பிரசாத் இவங்களுடைய விருப்பமான பாடல். எந்த படத்திலிருந்து? தவமாய் தவமிருந்து.

0: நேர்லி நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க.
1: பண்பலை 102.6.

0: சிங்க, பள்ளிக்கூடம்லாம் போனீங்களா?
1: கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன்.
0: நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு தெரியாத எல்லாத்தையுமே ஒருத்தர் சொல்லி கொடுப்பார்லா.
2: இப்படிலாம் க்ளூ கொடுத்தா என்ன நியாயம்?
0: ஏ, சொன்னோம்ல நம்ம பள்ளிக்கூடத்தில், நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறது யாரு? சார், டீச்சர் தானே? அவங்க
1: தான்.
0: இப்போ உதாரணத்துக்கு சார்கள், டீச்சர்ஸ் வந்து அதிகமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் திருட முடியாது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு கல்வி எல்லாத்தையுமே. ஆனால் அவங்க வந்து நமக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதன் மூலமாக என்ன செய்யும், அவங்களுக்கு
2: அந்த
0: எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க,
2: அந்த அறிவாற்றல் வளரும் அவங்களுக்கு.
0: அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாமளும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. சரிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் முத்து படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா மூடிச்சிருச்சான்.

0: மேலே நம்ம நிலை பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க குட்டீஸ்கள் அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில மறக்காம கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ். உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பொதுகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 அடுத்ததா யாரு வர போறாங்க விளையாட போறாங்க கேட்டலாமா? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், கார்குறிச்சியில இருந்து ஒரு அழகான குரல், அழகான பாடல்
0: சொல்லுங்க சார், சொல்லிருங்க, பேர் சொல்லிருங்க.
2: மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து கார்குறிச்சி கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன் சார், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்திரலாமா?
2: நான் பார்க்க முடியாது, நீங்க தான் பார்க்க முடியும்.
0: அப்படியா? இல்ல நீங்களும் பாக்கலாம், நீங்க நினைச்சா பார்க்க முடியும், பாருங்க பாப்போம். இது உண்மையா அல்லது
2: இல்ல? இது உள்ள இருந்து வருது, அப்படி வாயிலிருந்து வரல, உள்ள இருந்து அடி நாதத்துல இருந்து வருது.
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம். சரி ரைட், சொல்லுங்க.
2: இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இப்ப என்னன்னா இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான். ரெண்டு ரெண்டு வரியா 11 பாட்டு பாடணும்.
1: ரெண்டு ரெண்டு வரியா
2: நான் படிக்க பாருங்க. நான் படிக்கல, நானா பாடுவது நானா போவோமா ஊருக்குள் துளியிலே, அப்படி ரெண்டு ரெண்டு வரியா போய்கிட்டே இருக்கணும்.
0: ஆஹா,
1: ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
0: ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரெடியா?
2: பக்கத்துல மியூசிக் போடணும்.
0: யாரு? நானா?
1: நீங்க மியூசிக் போடணும், நான் பாடுறேன்
0: சார். சரி ரைட், அப்ப நீங்க பாடுங்க. மியூசிக் செக்ஷன் யான் செக்ஷன்
2: இல்ல, நீங்க பாட்டு பாடினாலும் சரி, அவரும் இசையமைச்சாலும் சரிதான்,
0: பாடுங்க பாடுங்க.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, போமா ஊர்கோளம் அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம், மாங்குயிலே பூங்குயிலே இந்த

0: ஒன்று மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ
1: இல்லையோ
0: ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள்.
1: ஓஹோ
0: பொட்டு வைத்த

0: எத்தனை வந்துருச்சு? 11 வந்துச்சா?
1: 20 வந்துடு சார்.
0: ஜியப்பா சூப்பர், நல்லா பண்ணுமா கரெக்டா?
1: இல்ல சூப்பர் சூப்பர் மார்க் உங்களுக்கு தான். இவ்வளவு வேற நான் என்ன

0: சூப்பர், நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், நன்றி சார், சூப்பர்,
2: ரொம்ப நன்றி சார்.
0: நல்ல ஒரு இது இல்லையா, அதாவது அவங்க கொடுத்த ஒரு அந்த நமக்கு கொடுத்தக்கூடிய டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்க். அடுத்ததா நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர். வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க ரேடியோ பெட்டி பக்கத்துல இருந்து பேசுறீங்க, அதனால கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். வணக்கம்,
3: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், அழகிநம்பி திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன்.
0: அழகிநம்பி திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கான நம்பர் என்ன பாத்துருமா சார்?
3: பாருங்க,
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் உங்களுக்கான நம்பர்
3: இன்னைக்கு
0: என்ன சார்?
3: பெண் குயில்களுக்கு பதிலா ஆண் குயில்கள் கூவிட்டு.
0: ஆமா ஆமா, அப்பப்போ கூவிக்கிட்டே இருக்கணும்ல, மாறி மாறி ஒரே குயில் கூனா நல்லா இருக்காதுல்ல?
3: ரொம்ப நல்லா இருக்குது, அழகா இருக்குது,
0: சூப்பர். உங்களுக்கான நம்பர்
2: 3
3: சொல்லுங்க.
2: உங்களுக்கு எதை பத்தி கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்? உங்க சாய்ஸ்.
3: எனக்கா ஹிஸ்டரியை பத்தி கேளுங்க, ஜியாகிரபி பத்தி கேளுங்க.
2: ஹிஸ்டரி ஜியாகிரபி இல்ல, படத்துல படத்துல சொல்றேன். பழைய படமா புது படமா?
3: பழைய படமா.
2: பழைய படத்துல ஒரு கேள்வி கேட்கலாமா?
3: பழைய படம்னா 80-க்கு முன்னால உள்ள படங்கள் கேட்கலாம்.
2: சரி, இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், அது என்ன படம் நீங்க சொல்லணும்.
0: ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க,
2: ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: சரி பாடுங்க
2: பாட்டு.
0: 2-3
2: நினைத்தது யாரோ நீதானே, அந்த பாட்டு என்ன படம்?
0: நினைத்தது யாரோ நீதானே. என்ன படம்? படத்து பேரை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நேரம் ஆகிவிட்டது.
3: நினைத்தது யாரோ
2: கண்டிப்பா நான் தான் உங்களை நினைச்சேன். கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட்
3: தான்,
0: பரவாயில்ல. தெரியலையா? சரி பரவாயில்ல, நீங்களே சொல்லிருங்களேன்.
2: பாட்டுக்கு ஒரு தலைவன்.
0: பாட்டுக்கு ஒரு தலைவன்.
3: பாட்டுக்கு ஒரு தலைவன். விஜயகாந்த் படங்களே தெரியுது.
0: பரவாயில்ல சார், நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
2: என்ன சார் ஏதோ சொல்லுங்க,
3: வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் ஒண்ணு கேக்குறதுக்கு
0: நேரம் ஆகிவிட்டது, இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா, நன்றி.
2: நேரமின்மை அதனாலதான்.
0: சோ ரொம்ப அற்புதமா இன்னைக்கு நேர்கள் எல்லாமே விளையாண்டாங்க. யார் இன்னைக்கு அதிகபட்ச ஸ்கோர்?
2: இன்னைக்கு நேர்கள் தான் கிட்டத்தட்ட
0: எத்தனை?
2: 3, 4, 6, 7, 8, 9 மார்க்.
0: 9 மார்க் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது இல்லையா? ஸோ நமக்கு எத்தனை மார்க் கிடைச்சது அதை சொல்ல முடியுங்களா?
2: 12 பேர், அதில் 9 மார்க் அவங்க.
0: ஐயோ,
2: மிச்சம் நம்ம தான்,
0: மிச்சம் நம்ம தான். இன்னும் நிறைய இருக்க மாதிரி தான் சொல்லுங்க,
2: நிறைய மார்க் எடுத்து.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நேர்களுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கர்ணா படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தாவேக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தாவேகாவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு குட்டீஸ்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 வந்தாச்சு. உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்கள் அரட்டை அடிக்கும் நேரம் இது. அரும்பு மொழிகள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை ரொம்ப ஜாலியாக வெளிப்படுத்தலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் குட்டீஸ். இல்லை, கால் பண்ணி பேச எனக்கு லைன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும்

0: நீங்கள் உங்களுடைய குரல் பதிவை தெளிவாக பதிவு செஞ்சு அனுப்பலாம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னா 0462251132. அதே மாதிரி இதில் இன்னொரு நம்பர் இருக்குது, 0462251133. இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப்புக்கு குரல் பதிவை அனுப்பணும்னு ஆசைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 944-33-60-794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் வந்து பதிவு செஞ்சு அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வீராணத்திலிருந்து பேசுறோம்.
0: வீராணத்திலிருந்து யார் பேசுறீங்க?
1: முகமது ராஷித்.
0: முகமது
1: ராஷித்.
0: ராஷித், என்ன படிக்கிறீங்க முகமது ராஷித்?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட். இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா ரேடியோல? இதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்ல, இதான் முதல் முறை.
0: ஓ, இதுதான் முதல் முறையா பேசுறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம், சரியா? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: ஒரு சின்ன விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்களா? ம், கேளுங்க. என்னாச்சு, யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா உங்களுக்கு, ஹெல்ப் பண்றாங்களா? ஆ, சொல்லுங்க. அப்போ விடுகதை கேளுங்க.
1: தரையில ஓடும். ஆனா அது
0: தரையில ஓடும்.
1: என்னது
0: மறுபடி சொல்லுங்க? தரையில ஓடும்.
1: தரையில ஓடும்.
0: ஆ,
1: குளியில பதுங்கிக்கும்.
0: குளியில பதுங்கிக்குமா?
1: ஆ.
0: ஓ, தண்ணியா? விளையாடுங்க. நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? பூஜா. பூஜா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயோ, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க பூஜாவை. பூஜா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஐயோ, பேச மாட்டேன்னு சொல்றாங்களே, ஏன் பயப்படுறாங்களா பூஜா? சரி, பரவாயில்ல, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஓகே, சில குட்டிஸ்கள் பேசுகிறதுக்கு தயங்குறாங்க, அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்லையே. அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பாட்டு பாடி, கதை சொல்லி, இந்த மாதிரி குரல் பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 944-33-60-794. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ஆரம்பம் படத்தில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மர்ம மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் குட்டீஸ் பேச போகிறாங்க, எந்த ஊர்லேருந்து பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஹீமதாகினி.
0: என்ன பேருமா?
1: ஹீமதாகினி.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: வெள்ளாங்குழி.
0: வெள்ளாங்குழியிலேருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: ரைம்ஸ்
0: சொல்லுங்க கேக்கலாம்.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டு பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டு குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கலாம் குடிச்சு கையெல்லாம் தட்டலாம் தட்டலாம் தட்டலாம்
0: உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா?
1: Thank you.
0: ஓகே குட்டீஸ், நாளைக்கு ஸ்கூல் போகணுமா? நாளைக்கு ஸ்கூல் போகணுமாமா?
1: ஆமா. கிட்டிகா பேசணும்.
0: என்ன பேசணும்?
1: கிட்டிகா.
0: ஆ பேசுங்க, கொடுங்க.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: இங்கிலீஷ் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: ரைட் ரைட் ரீட் ரீட் ரீட் எ புக் ரீட் எ புக் எவ்ரி டே லேர்ன் லேர்ன் லேர்ன் யுவர் வெப் அஸ் You love found a play.
0: அவ்வளவுதானா?
1: Right, right, right, the rat. Write them neat and round. Draw, draw, draw and paint. Paint with fun around.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: ஓகே குட்டிகா,
1: நான் கவிஸ்ரீ சொல்ல போறா.
0: யாரு?
1: கவிஸ்ரீ.
0: எத்தனை பேர் இருக்கீங்க உங்க வீட்டுல?
1: மூணு.
0: மூணு பேர் இருக்கீங்களா? சரி கொடுங்க கொடுங்க, கவிஸ்ரீட்ட கொடுங்க.
1: ஹலோ
0: கவிஸ்ரீ, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: நீங்களும் தேர்ட் ஸ்டாண்டர்ட், கிருத்திகாவும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா?
1: ஆமா.
0: சரி நீங்க

0: ஸ்கூலுக்கு எதில் போவீங்க? பஸ்ஸில் போவீங்களா அல்லது சைக்கிளில் போவீங்களா அல்லது
1: நடந்து போவேன்.
0: நடந்தே போயிடுவீங்களா? உங்கள்
1: ஆமா
0: வீடு பக்கத்தில் இருக்குதா,
1: ஆமா
0: ஸ்கூல் பக்கத்தில்?
1: ஆமா
0: ஓ, யாரெல்லாம் போவீங்க நடந்து?
1: நானும் கிருத்திகாவும்.
0: கிருத்திகாவும் நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவீங்க.
1: ஆமா
0: மதிய சாப்பாடு
1: கூட அங்கேயே கொடுப்பாங்க.
0: ஓ, அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்ருவீங்க இல்லையா?
1: ஆமா.
0: வெரி குட், சூப்பர். சரி, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: என் பாட்டு
0: பாடுங்க.
1: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலாவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
0: சூப்பரா பாடுறீங்களே. சூப்பர். நீங்கள் பேசின மூணு பேருமே நல்லா பேசுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். பாய்ஸ் படத்துலேருந்து.

0: ஆட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அறுபு மொழிகள். ஓகே, குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம் குட்டீஸ், வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க.
1: கனிஷ்கா.
0: கனிஷ்கா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு.
0: என்ன
1: பேசவில்லை?
0: ஐயோ, என்ன ரெஸ்டே இல்ல, ஃபுல்லாவே ஸ்டடிஸ்ல இறங்கிட்டீங்களே. விளையாட்டலாம் செய்யலையா?
1: என்ன
0: விளையாட்டு? தாயம் விளையாடுங்க. வேற ஓடி பிடிச்சி விளையாடுறது, வேற ஏதாவது கேம் அதெல்லாம் விளையாடல?
1: ஆம்,
0: அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லையா?
1: இருக்கு, ஆனா விளையாடல யாருமே.
0: ஓகே, அதாவது உங்களுக்கு அந்த விளையாடுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல அப்படிதானா? சரி, சீக்கிரமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாடுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
0: வணக்கம் குட்டீஸ், வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து?
2: சுப்பையாபுரம்.
0: சுப்பையாபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
2: அறிவழகன்.
0: அறிவழகன், என்ன படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசிருக்கீங்களா?
2: பேசிருக்கேன்.
0: வெரி குட். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு அறிவழகன்?
2: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்களா? கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா? கஷ்டமா கேப்பீங்களா ஈஸியா கேப்பீங்களா?
2: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
0: சரி, தெரியலன்னா நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும், சரியா?

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு மரத்துல ஒரு கிளைக்கு 90 வயசாச்சு.
0: ஒரு மரத்துல ஒரு கிளைக்கு
1: 90 வயசாச்சு.
0: சரி,
1: இந்த கிளையில ஒரு
0: இந்த கிளையில
1: ஆண் குயில் வராது.
0: சரி,
1: அது என்னமா?
0: அந்த கிளையில ஆண் குயிலும் புரியல, மறுபடியும் சொல்லுங்க.
1: சில நேரம் ஆண் சில நேரம் பெண் குயிலும் வரும்.
0: ஓகே,
1: அது என்னது?
0: அது என்னது? ஏதாவது குழு கொடுக்கலாமா? ஏதாவது ஒரு குழு கொடுக்கலாமா? குழு குழு நீங்க பேசுறது டக்கு டக்குன்னு இடையில விட்டு விட்டு கேக்குது. அப்படியா? ஐயோ, அறிவலகன் ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்கீங்களே, எனக்கு தெரியலையே, நீங்களே
1: சொல்லிருங்களேன்.
0: என்ன ஆகாஷ்
1: வாணி?
0: ஓ, ஆகாஷ் வாணி. ஆமா, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்?
1: எங்க ஆச்சி.
0: ஆச்சி சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா ஒரு விடுக. இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, நன்றி அறிவலகன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: சரி, தங்கச்சி
0: தங்கச்சிட்ட கொடுங்க, கொடுங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன?
1: என்ன
0: படிக்கிறீங்கம்மா நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்க? பாடுங்க பாடுங்க. அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இன்னொரு பாட்டு இருக்கா அடுத்த நிகழ்ச்சியில் பாடுறீங்களா அந்த
1: பாட்டை?
0: ம்ம்

டீஸ் நல்லா பாடுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அன்னியன் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து எந்த குட்டீஸ் எந்த ஊர்ல இருந்து பேச போறாங்க? வணக்கம்.

0: குட்டீஸ் யார் பேசுறீங்க?
1: இசாந்திகா
0: இஷாந்திகா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் தோலப்பன் பண்ணை.
0: ஓ, தூத்துக்குடியிலிருந்து இஷாந்திகா. இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்கல்ல?
1: இல்ல,
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிருக்கீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, குட். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டு.
0: பாடுங்க.

0: சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உணர்வுகள் சொல்ல முடியலையே. நான் காமராசன்.
1: நல்லா பாடுறீங்களே, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சரிம்மா. இஷாந்திகா, நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு லீவுலலாம்? நேற்று லீவு, இன்னைக்கு லீவு தானே?
0: ஆமாம்,
1: என்ன பண்ண படிச்சிங்களா?
0: படிச்சுக்கிட்டே விளாண்டேன்.
1: படிச்சுக்கிட்டே எப்படி விளாட முடியும்?
0: படிச்சு முடிச்சுட்டு விளாண்டேன்.
1: ஓ, படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாண்டிங்க. என்ன விளாண்டிங்க?
0: ஊஞ்சல் விளாண்டேன்.
1: ஊஞ்சல்? உங்கள் வீட்டில் ஊஞ்சல் போட்டிருக்கீங்களா, கட்டி போட்டிருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: எதில் ஊஞ்சல் கட்டி போட்டிருக்கீங்க, துணியிலையா அல்லது என்ன?
0: சேலையில்.
1: சேலையில்? ஊ, சேலையில. அப்போ நீங்கள் வந்து நல்லா ஊஞ்சல் ஆடுறீங்க சேலையில், வீட்டில் கட்டி.
0: ஆமாம்.
1: அப்புறம் வேற?
0: வேற இந்த ஒரு ஸ்லேட் இருந்துச்சு, அதில்
1: ஸ்லேட்டா?
0: ஸ்லேட்டில் வரைஞ்சி வரைஞ்சி விளாண்டேன்.
1: வரைஞ்சி வரைஞ்சி விளாண்டிங்க? யார் கூட விளாண்டிங்க?
0: சிவனிகா.
1: ஓ, அது யாரு?
0: என் தங்கச்சி.
1: ஓ, தங்கச்சி கூட விளாண்டிங்களா? சரி, ஊஞ்சல் யாரு உங்களுக்கு தள்ளி விடுவா? நீங்களே ஊஞ்சல் ஆடிக்கிடுவீங்களா, யாராவது உங்களை தள்ளி ஆட்டி விடுவாங்களா?
0: நாங்களே அடிக்கிடுவோம்.
1: நீங்களே ஆடிக்கிடுவீங்களா? ரொம்ப தூரம் ஆட முடியுமா அப்படி?
0: வீட்டுக்குள்ளதான் கட்டியிருக்கு.
1: வீட்டுக்குள்ள இருக்குது, நீங்களே ஆடிக்கிடுவீங்க, யாரும் தள்ளலாம் வேண்டாம். ஓ, சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறீங்க. முத முதல்ல நீங்க பேசினதால உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருவோம், சரியா?
0: தேங்க்யூ.
1: ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
0: பிரதீக்ஷா.
1: பிரதீக்ஷா, எங்கிருந்து பேசுறீங்க? முக்கூடல்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? எங்க? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க. சரி பிரதீக்ஷா, இதுக்கு முன்னாடி நீங்க கிட்ட பேசிருக்கீங்களா? ஒரே ஒரு டைம் பேசிருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்கம்மா
0: இன்னைக்கு?
1: விடுகதை கேட்க போறீங்களா? ஐயோ, கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா? கஷ்டம்னா எனக்கு சொல்ல முடியாது. நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா தெரியாட்டி? உதவி பண்ணுவீங்களா? ஆ, சரி கேளுங்க. யாரு? யார் அடிச்சா வலிக்காது? யார் அடிச்சா வலிக்காது? வீட்டில் நம்ம அம்மா அப்பா அடிச்சாங்கன்னா வலிக்காது. தப்பா? அப்போ யார் அடிச்சா வலிக்காது சொல்லுங்க. ஐயோ, காத்தா? அது எப்படி நீங்க சொல்றீங்க காத்து அடிச்சா வலிக்காதுன்ட்டு? காத்து அடிச்சா வலிக்காதா உங்களுக்கு? ஆனா வேகமா அடிச்சா வலிக்கும்ல? வலிக்குமா வலிக்காது? ஆஹா, புயல் காத்து எல்லாம் வரும்ல, புயல் காத்து வேகமா அடிச்சா என்ன செய்யும்? அவ்வளவும் அப்படி தூக்கிட்டு போயிரும். உங்களெல்லாம் அப்படி ஸ்வங்கின்னு தூக்கிட்டு போயிரும் வீட்டுக்குள்ள, தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா புயல் காத்து அடிச்சு? பார்க்கவே இல்லையா? நீங்க நியூஸ்லாம் பார்க்கணும் சரியா? அப்பப்போ டிவியில நியூஸ்லாம் பாருங்க. அப்போ இந்த வெளிநாடுகள்ல எங்கேயாவது இடத்துல புயல்லாம் வந்திருக்குமாங்க, அந்த புயல் காத்து வேகமா அடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிரும் எல்லாத்தையும் ஸ்வங்கின்னு. எப்படி தூக்கிட்டு போவோம்? தூக்கிட்டு போவோம் சரியா? ஓகே, நல்லா விடுகதை சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி குட்டீஸ். ஸோ ரொம்பவே சூப்பரா குட்டீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன குட்டீஸ் பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம். ஓகே, அடுத்த குட்டீஸ் இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? பட்டாஸ் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு குட்டீஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. யார் என்ன அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா?
1: ரொம்ப வேகமா பேசியிருக்கிறாங்க.
0: இதே மாதிரி நீங்களும் குட்டீஸ் குரல் பதிவு செஞ்சு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தலாம். வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், 9443360794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குரல் பதிவு செஞ்சு தெளிவாக அனுப்பலாம். ஸோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய குட்டீஸ்

விடுகதைகள் நிறைய வந்து கேட்குறாங்க, நிறைய பேர் நல்லா பாட்டு பாடுறாங்க, திருக்குறள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய திறமைகள் நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்ட வந்து இருக்குங்க. அந்த திறமை என்ன அப்படிங்கிறது, அந்த ஆர்வத்தை நம்ம வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கொஞ்சம் அப்படி டியூன் பண்ணி விட்டாலே போதும், அவங்க நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய சாதனைகளில் வந்து சாதிப்பாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து, நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

நமது எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நம் வாழ்க்கையின் பாதையும் நேர்மையாக இருக்கும். தர்ம நெறியில் தொடங்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் அழிவில்லை, இதில் நஷ்டமும் இல்லை. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நீங்கள் பொறுமையுடனும் இறை அச்சத்தோடும் இருந்தால் தீயவர்களின் சதித்திட்டம் உங்களுக்கு எந்தவித தீங்கும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகின்றவன்.

நேரம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம இப்ப கேட்க போறோம் திரையிசை.

சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து ப விஜய் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் மற்றும் பாலக்காடு ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. ஆர் வி உதயகுமார் வரிகளுக்கு தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் திருவாரூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்று பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே. விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ. மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
0: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர். விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர்

தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பார்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று

0: தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: படி ராக்காய மூக்காய கூப்பாய சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். என்ன தெரியுமா? சமுதாய வளர்ச்சிக்கு சேவை ஆற்றக்கூடிய இளைஞர்களினுடைய பணியினை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வரை இருக்கக்கூடிய 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது வந்து 1,00,000 ரூபா ரொக்கம், அதுக்கப்புறமா பாராட்டு பத்திரம், அதுக்கப்புறம் பதக்கம், இது எல்லாமே உள்ளடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி இந்த 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரக்கூடிய 15/8/2026 அன்று நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும். இந்த விருது தொடர்பாக வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, 15 வயது முதல் 35 வரை இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த April 1, 2025 அன்னைக்கு 15 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அதோடு கூட March 31, 2026 அன்னைக்கு 35 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நிதியாண்டு அதாவது 1/4/2025 முதல் 31/3/2026 வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருத்தல் வேண்டும். அதற்கான சான்றும் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்தோடு தொண்டாற்றி இருக்கணும். அதோடு கூட அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் இருக்கணும், அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரருக்கு உள்ளூர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனையில் கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இணையதளம் மூலமா கடைசி நாள் 6/7/2026 அன்று மாலை 5:45 முன்னால் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய இணையதளமான www.sdat.tn.gov.in அப்படின்ற இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.sdat.tn.gov.in இதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைந்திருக்கக்கூடிய கூட்டம் 24/6/2026 அன்னைக்கு முற்பகல் 11:30 மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களினுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எரிவாயு உருளை விநியோகஸ்தர்கள், மத்திய அரசினுடைய எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எரிவாயு நுகர்வோர் தங்களது குறைகளை மனுவாக டைப் செஞ்சோ இல்லைனா தெளிவாக எழுதியோ அன்றைய தினம் வந்து நேரில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரில் பொதுமக்களும் நுகர்வோரும் பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் புதிய எரிவாயு உருளை வழங்குறதுல காலதாமதம், எரிவாயு விநியோகஸ்தர்களுடைய சேவையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், டெபாசிட் தொகை திரும்ப பெறல், புதிய இணைப்பு கோரியதனுடைய நிலை, எரிவாயு உருளைக்கான மானியம் அதாவது சப்சிடி உரிய வங்கி கணக்கில் உரிய காலத்தில் வர வைக்கப்படாது இருந்துச்சு அப்படின்னாலோ, இந்த எரிவாயு உருளையினுடைய விநியோகம் செய்யக்கூடிய நபர்கள் மீது எதுவும் குறைகள் மற்றும் எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோரை பாதிக்க எந்த குறைகளையும் இந்த கூட்டத்தில் எடுத்து வைத்து தீர்வு காணக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது வரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி. இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களது வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். நேரம் 7:32.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற மண் ஈரம் காக்கும் உழவு மற்றும் விதைக்கும் கருவிகள் உரை, தொடர்ந்து ஒரு படப்பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற மண் ஈரம் காக்கும் உழவு மற்றும் விதைக்கும் கருவிகள் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் மணிகண்டன் அவர்கள்.
1: மானாவாரியில் மண் ஈரம் குறைவதற்குள் விதைப்பது இன்றியமையாத ஒன்றாகும். அதுபோலவே நிலங்களிலிருந்து நல்ல விளைச்சல் பெற கிடைக்கும் மழை நீரை வீணாகாமல் சேமித்து அதை பயன்படுத்துவதும் முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறு மழை நீரை சேமிப்பதற்கும் அதிகமான பரப்பில் விதைப்பதற்கும் உருவாக்கப்பட்டுள்ள மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற நவீன பண்ணை கருவிகளின் பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக உளிக்கலப்பை என்ற கருவியை பற்றி தெரிந்து கொள்வோம். டிராக்டரால் இயங்கக்கூடிய உளிக்கலப்பையை கொண்டு ஆழ உழவும் செய்வதால் கடினமான அடிமண் தகர்த்தப்பட்டு மண்ணில் நீர் உறிஞ்சும் தன்மை, நீர் சேமிக்கும் அளவும் அதிகரிக்கிறது. இவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்ட நிலத்தின் அடிப்பகுதியில் பயிர்களின் வேர் படர்ந்து வளர உதவுகிறது. மேலும் பயிர்களின் வளர்ச்சியை தாங்கும் தன்மையும் விளைச்சலும் அதிகரிக்கப்படுகின்றன. இந்த உளிக்கலப்பையின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இந்த கலப்பையை கொண்டு 40 முதல் 45 சென்டிமீட்டர் ஆழம் வரை உழலாம். மேலும் வரிசைக்கு வரிசை 1 மீட்டர் இடைவெளியிட்டு இந்த உளிக்கலப்பையை இயக்கப்படும் போது நாள் ஒன்றுக்கு 1.6 ஹெக்டேர் வரை உழவு செய்யலாம். இக்கலப்பையை இயக்க 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படும்.

வருகின்றது. இக்கருவியின் விலை 10,000 ரூபாய். அடுத்ததாக பாரா கலப்பை என்ற கருவியை பற்றி தெரிந்து கொள்வோம். பாரா கலப்பை என்பது மண்ணை தலைகீழ் புரட்டாமல் ஆழமான உழவிற்கு பயன்படும் ஒரு முதன்மை உழவு இயந்திரம். இது நிலத்தடி நீர் ஊடுருவலை மேம்படுத்துகிறது, மண் அரிப்பை குறைக்கிறது. இந்த கருவி நிலையான மும்முனை இணைப்புடன் 2 அடிப்பகுதி, 1 வலதுகை மற்றும் 1 இடதுகை வெளியே எதிர்கொள்ளும் வகையில் பெட்டி சட்டக அமைப்பை கொண்டுள்ளது. இந்த உழவு முனைகள் 1.2 சென்டிமீட்டர் எஃகு தகட்டை கொண்டு செய்யப்பட்டுள்ளன. இதனுடைய சிறப்பு அம்சம் மண்ணில் நீர் இருப்பு திறனை அதிகரிக்கிறது. வழக்கமான முறையை காட்டிலும் 32 முதல் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்ணின் ஈரத்தை 25% அதிகமாக தளர்த்தும். 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் அதிக ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது. இந்த கலப்பையை இயக்க 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. இதனுடைய செயல்திறன் ஒரு நாளைக்கு 1.6 ஹெக்டேர். இந்த கருவியின் விலை 18,000 ரூபாய். அடுத்ததாக நீர்ப்பாசன வாய்க்கால் அமைக்கும் கருவியை பற்றி தெரிந்து கொள்வோம். டிராக்டரால் இயக்கப்படும் இக்கருவி ஒரே சமயத்தில் 2 கரைகளை அமைப்பதால் பிரதான நீர்ப்பாசன வாய்க்கால் உருவாகிறது. 2 வெளிப்புற தகடுகள் பாத்தியிலிருந்து மண்ணை மட்டுப்படுத்தி வாய்க்காலின் ஓரம் மண்ணை சேர்ப்பதால் கரை அமைக்க ஏதுவாகிறது. வெளிப்புற தகடுகளை விட உட்புற தகடுகள் ஆழமாக அமைக்கப்பட்டுள்ளதால் பாத்தியின் மட்டத்தை விட வாய்க்காலின் மட்டம் 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரை ஆழமாக அமைக்க ஏதுவாகிறது. இந்த நீர்ப்பாசன வாய்க்கால் அமைக்கும் கருவியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நீர்ப்பாசன வாய்க்காலின் ஆழத்தையும் அகலத்தையும் மாற்றுவதற்கு தேவையான அமைப்புகள் இந்த கருவியில் உள்ளன. இந்த கலப்பையை இயக்குவதற்கு 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. மேலும் இதனுடைய செயல்திறன் ஒரு நாளைக்கு 9 ஹெக்டேர். இந்த கருவியின் விலை 15,000 ரூபாய். அடுத்ததாக வரப்பு போடும் கருவியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பருத்தி, கரும்பு போன்ற பயிர்களில் சால்களை பயிரிடுவதற்கு ஏற்றவாறு வரப்பு போடவும், நஞ்சை நிலங்களில் தண்ணீர் தேக்குவதற்கு வசதியாக பாத்திகளை அமைக்கவும், புஞ்சை நிலங்களில் மழைநீர் வீணாகாமல் தடுப்பதற்கு வரப்புகள் போடுவதற்கும் இக்கருவி பயன்படுத்தப்படுகின்றது. வரப்பின் அகலம் இக்கருவியின் பின்புற அகலத்தை பொறுத்ததாகும். தடுப்புகளின் கோணத்தை மாற்றியமைத்து வரப்புகளின் அகலத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலும். இந்த கருவியின் சிறப்பு அம்சங்கள் வரப்பின் அகலத்தையும் உயரத்தையும் மாற்றுவதற்கு தேவையான அமைப்புகள் உள்ளன. இந்த கருவியை இயக்க 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. இதனுடைய செயல்திறன் ஒரு நாளைக்கு 9 ஹெக்டேர். இக்கருவியின் விலை 15,000 ரூபாய். அடுத்ததாக சதுரப்பாத்தி அமைக்கும் கருவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சதுரப்பாத்தி அமைப்பான் என்பது டிராக்டரின் மும்மனை இணைப்பில் பொருத்தப்பட்ட ஒரு ஹைட்ராலிக் அமைப்பில் இயக்கப்படும் 2ம் நிலை உழவு இயந்திரம். இந்த பாத்தி வரப்புகளை உருவாக்கும். இந்த வரப்பினுள் வெங்காயம், நிலக்கடலை, மக்காச்சோளம், உளுந்து, கொத்தமல்லி மற்றும் காய்கறி போன்ற பயிர்களை நாம் இடலாம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் பாத்தியின் அகலம் 198 சென்டிமீட்டர், பாத்தி வரப்பு உயரம் 15 முதல் 20 சென்டிமீட்டர். இக்கருவியை இயக்க 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. இது ஒரு நாளைக்கு 3.2 ஹெக்டேர் என்ற அளவில் பாத்திகளை அமைக்க இயலும். இந்த கருவியின் விலை 75,000 ரூபாய்.

அடுத்ததாக கரைப்படுகை அமைக்கும் கருவியை பற்றி தெரிந்து கொள்ளும். நன்கு உழுது பண்படுத்தப்பட்ட நிலத்தில் இக்கருவியை உபயோகித்து இரண்டு படுகைகள் அமைக்கலாம். ஒவ்வொரு படுகையின் மேல் அகலம் 30 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் ஆகவும், இரண்டு படுகைகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி 75 சென்டிமீட்டர் ஆகவும் அமையும். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், எளிதாக நீர் பாய்ச்சுவதற்கு இவ்வித கரைப்படுகை அமைப்பு உதவுகிறது. சோளம், மக்காச்சோளம், பருத்தி போன்ற பயிர்களில் விதைக்க ஏதுவான படுகை மற்றும் வடிகால் அமைக்கலாம். வடிகால்களில் கணிசமான மழை நீரை சேமிக்கலாம். ஊடுபயிர் செய்வதற்கும் வசதியானது. அடுத்ததாக தென்னை நார்கழிவு இடும் இயந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். தென்னை நார்கழிவு இடும் இயந்திரமானது உளிக்கலப்பியின் பின்புறம் பொருத்தப்பட்டு இயக்கப்படுகின்றது. இதன் அடிப்பகத்தில் உள்ள உருளையை சுழற்றுவதன் மூலம் தென்னை நார்கழிவானது ஒரு புனல் போன்ற அமைப்பின் மூலம் ஆழத்தில் உளிக்கலப்பியால் தோண்டும் சாலில் விழுந்து மூடப்படுகிறது. ஆழத்தில் இடப்படும் நார்கழிவு அதிக நீரை சேமித்து பயிர் விளைச்சல் அதிகரிக்க செய்கின்றது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், 90% வரை சீராக நார்கழிவு இந்த இயந்திரத்தின் மூலம் இட முடியும். இதனை இயக்க குறைந்தபட்சம் 40-45 குதிரைகள் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. இது ஒரு நாளைக்கு 0.5 ஹெக்டேர் நிலத்தில் நார்கழிவு இடலாம். இக்கருவின் விலை 40,000 ரூபாய். அடுத்ததாக இரு வரிசையில் துல்லியமாக இயற்கை எரு மற்றும் உரமிடும் இயந்திரம். இயற்கை எரு மற்றும் உரமிடும் இயந்திரமானது உளிக்கலப்பையின் பின்புறம் இரு வரிசையில் பொருத்தப்பட்டு இயக்கப்படுகின்றது. இதன் அடிப்பகத்தில் உள்ள உருளையை சுழற்றுவதன் மூலம் இயற்கை உரமானது ஒரு புனல் போன்ற அமைப்பின் மூலம் ஆழத்தில் உளிக்கலப்பையால் தோண்டும் சாலில் விழுந்து மூடப்படுகின்றது. இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த கருவியின் மூலம் ஒரு நாளைக்கு 1 ஹெக்டேர் நிலத்தில் நார்கழிவு இடலாம். இதனை இயக்க 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. இக்கருவியின் விலை 70,000 ரூபாய். அடுத்ததாக நெகிழித்தாள் ஏடும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடின உழைப்பு மற்றும் நீர் சேமிப்புகளை எதிர்கொள்ளும் தோட்டப்பயிர்களில் நெகிழித்தாள் ஏடும் இயந்திரம் சிறந்த செயல்பாடாகும். உள்ளமைக்கப்பட்ட மும்முனை கருவியுடன் எளிதாக ஏற்றுவது, படுக்கை தயாரிப்பது, நெகிழித்தாள் சொட்டுநீர் குழாய் போடுவது, துளைகள் போடுவது போன்றவற்றுக்கு இந்த கருவி மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கருவியின் மூலம் 4 செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன. 1 படுக்கை தயாரிப்பு, 2 தலைக்குளம் போடுவது, 3 சொட்டுநீர் குழாய் இடுதல், 4 துளை குத்துதல். இந்த படுக்கையினுடைய 8 அங்குல உயரம் வரை வடிவமைக்கப்படுகின்றது. துளை குத்துதல் மற்றும் குறித்தல் தூரத்தை ஒரே மாதிரி சீராக பராமரிக்க முடியும். 2.5 அடி அகலத்திற்கு நெகிழித்தால் இடலாம். சொட்டுநீர் பாசனக்குழையும் இத்துடன் வந்து அமைக்கலாம். இதனை இயக்குவதற்கு 35-45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படுகின்றது. அடுத்ததாக உழவின்றி விதை மற்றும் உரம் இடும் கருவி. நிலத்தை உழாமல் நேரடியாக பயிர் வகை விதைகளை விதைக்க டிராக்டருடன் இணைக்கப்பட்டுள்ள உழவின்றி விதை விதைக்கும் கருவி பயன்படுகிறது. இந்த கருவியின் மூலம் 11 வரிசையில் விதைகளை விதைக்கலாம். இந்த கருவியானது விதை பேட்டியுடன் விதைகள் உடையாமல் ஒன்றொன்றாக எடுத்து சாலில் போடுவதற்கு ஏற்ற அமைப்புடன் உள்ளது. உரம் போடுவதற்கு தனி அமைப்பு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இக்கருவியின் விலை 75,000 ரூபாய். அடுத்ததாக சால் அமைத்து விதை விதைக்கும் கருவி. தோட்டக்கால் நிலங்களில் நீர்ப்பாசனம் செய்வதற்கேற்றவாறும், மானவாரியில் மழை நீரை சேமிப்பதற்கேற்றவாறும் வரப்பு சால் அமைத்து விதை விதைக்கும் கருவி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கருவியில் சால்கள் அமைப்பதற்கு தேவையான 3 சால் கலப்பைகளும், 3 அல்லது 4 வரிசைகளில் விதை விதைப்பதற்கு தேவையான விதைக்கும் கருவியும் பொருத்தப்பட்டுள்ளன. இக்கருவியில் 1 அல்லது 2 விதைகளை எடுத்து சாலில் போடுவதற்கு ஏற்ற கூளை அமைப்பு ஒன்று, சாதனம் மற்றும் கூளையில் இயக்கும் அமைப்பும் பொருத்தப்பட்டுள்ளன. இக்கருவியின் இருபுறமும் வரிசை அடையாளம் செய்வதற்கான அமைப்பும் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் அடுத்த வரிசை உழவு விதைப்பதற்கான அடையாளக்குறி அமைக்க முடிகிறது. இக்கருவியின் மூலம் பருத்தி, சோளா, உளுந்து, தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை மற்றும் மக்காச்சோளம் விதைக்கலாம். 1 நாளைக்கு 3 ஹெக்டேர் வரை விதைக்க இயலும். இக்கருவியின் விலை 75,000 ரூபாய். அடுத்ததாக அகலப்பாத்தி அமைத்து விதை விதைக்கும் கருவி. 180 சென்டிமீட்டர் இடைவெளியில் 30 சென்டிமீட்டர் அகலம் உள்ள இரு வாழ்க்காய்களை அமைக்கும் பகுதி கொத்து கலப்பில் இரு பக்கங்களிலும் இணைத்துக் கொள்வதன் மூலம் அகலப்பாத்தி அமைத்து விதை விதைப்பதற்கு பயன்படுத்தலாம். இக்கருவியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நிலத்தை உழுவதுடன் அகலப்பாத்திகளும் அமைத்து விதை விதைக்கப்படுவதால் செலவு குறைகிறது. வறண்ட நிலங்களில் மழைக்காலங்களில் நீரை சிறந்த முறையில் சேமிக்க முடியும். அதனால் மண் அரிப்பை தடுக்க இயலும், மண் வளம் பாதுகாக்கப்பட முடியும்,

ஒரு நாளைக்கு 3.5 ஹெக்டேர் வரை இதன் மூலம் விதைக்க இயலும். இதனை இயக்குவதற்கு 35 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் தேவைப்படும். இக்கருவியின் விலை 75,000 ரூபாய். இறுதியாக குழிப்படுகை அமைத்து விதை விதைக்கும் கருவி. நிலத்தை உழுத பின் இக்கருவியின் மூலம் சுமார் 1.25 மீட்டர் நீளமும் 30 சென்டிமீட்டர் அகலமும் 15 சென்டிமீட்டர் ஆழம் உள்ள குழிப்படைகளை அமைக்கலாம். படுகையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மண்ணில் ஈரம் நீண்ட நாள்களுக்கு நிறுத்தப்படுகின்றது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரே சமயத்தில் நிலத்தை உழுதுவதுடன் குழிப்படுகையை அமைத்து விதை விதைக்கக்கூடிய செலவு குறைகிறது. 2 குழிப்படுகை வரிசைகளுக்கு இடையே உருவாகும் கரையில் விதைகள் விதைக்கப்படுகின்றன. வறண்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் சிறந்த முறையில் நீரை சேமிப்பதோடு மண் அரிப்பையும் தடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 ஹெக்டேர் வரை விதைக்க இயலும். 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் இதை இயக்க தேவைப்படுகின்றது. இக்கருவியின் விலை 75,000 ரூபாய். மேலே சொல்லப்பட்ட முக்கியமான வேளாண் கருவிகளை பயன்படுத்தி மானாவாரி நிலங்கள்

0: சேமிப்பதோடு மண் அரிப்பையும் தடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 ஹெக்டேர் வரை விதைக்க இயலும். 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டர் இதை இயக்க தேவைப்படுகின்றது. இக்கருவியின் விலை 75,000 ரூபாய். மேலே சொல்லப்பட்ட முக்கியமான வேளாண் கருவிகளை பயன்படுத்தி மானாவாரி நிலங்களில் மண் ஈரம் அதிகரிக்க செய்வதன் மூலம் வழக்கமாக பெறக்கூடிய விளைச்சலை காட்டிலும் கூடுதல் விளைச்சலை மானாவாரி நிலங்களில் நம்மால் பெற இயலும். நன்றி.
1: இதுவரை மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற மண் ஈரம் காக்கும் உழவு மற்றும் விதைக்கும் கருவிகள் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம். மணிகண்டன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமார் அவர்கள்.
1: கால்நடைகளில் அகவுட்டுண்ணிகள் உருளைப்புழு, நாடாப்புழு, கொக்கிப்புழு போன்றவையாகும். புற ஒட்டுண்ணிகள் உண்ணிகள், பேன்கள், தெல்லுப்பூச்சிகள் உள்ளன. உண்ணிகள் மற்றும் உண்ணிகளால் பரவும் நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு அவற்றின் ஆரோக்கியமும் உற்பத்தி திறனும் குறைக்கின்றன. உலகளவில் 80% விழுக்காடு கால்நடை உண்ணிகள் மற்றும் உண்ணிகளால் ஏற்படும் நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவில் மற்றும் 120 மேற்பட்ட உண்ணி வகைகள் உள்ளன. கொசுக்களுக்கு அடுத்தபடியாக உண்ணிகள் தான் பல தொற்று நோய் கிருமிகள் பரவ காரணமாக இருக்கின்றன. உண்ணிகள் மற்றும் உண்ணிகளால் பரவும் நோய்கள் கால்நடைகளின் உற்பத்தி திறனை பாதித்து கால்நடைகளின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. உண்ணிகளில் கால்நடையில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சுவதால் இரத்த சோகை ஏற்படுகிறது. கால்நடைகள் தோலின் தரம் பாதிக்கப்படுகிறது. மேற்கூறிய காரணங்களால் கால்நடை வளர்ப்போருக்கு கால்நடையிலிருந்து கிடைக்கும் வருமானம் மிகவும் குறைகின்றது. உண்ணிகளால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை முறையான மருத்துவம் செய்து கட்டுப்படுத்தாவிட்டால் கால்நடைகளுக்கு இறப்பு ஏற்படுகின்றது. உண்ணிகளால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஆரம்ப விளைவுகள். ஒவ்வொரு உண்ணியும் அதன் முழு வாழ்நாளை முடிப்பதற்குள் குறைந்தது 30 சொட்டு இரத்தத்தை உறிஞ்சியிருக்கும். கால்நடைகளுக்கு தோல் அரிப்பு மற்றும் எரிச்சல் ஏற்படும்.

மூலம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு உடல் எடை குறைதல், உற்பத்தி திறன் பாதித்தல், இரத்தத்தில் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. உண்ணி தொற்றுள்ள கால்நடைகள் உண்ணும் தீவனத்தில் உள்ள சத்துக்கள் பெரும்பாலும் உண்ணிகளை உணவாக எடுத்துக்கொள்கிறது. இதன் மூலம் அதன் உற்பத்தி திறன் மற்றும் கன்று பிறக்கும் தன்மை குறைகின்றது. இரண்டாம் நிலை பாதிப்புகள். உண்ணிகள் இரத்தத்தை உறிஞ்சும் போது அவற்றின் உமிழ்நீரில் உள்ள நோய் கிருமிகளால் அனப்ளாஸ்மா, பெபிஷியா, ட்ரிப்பனோசோமா கால்நடைகளின் இரத்தத்தில் சென்று சிவப்பு அணுக்களை தாக்கி இரத்த சோகையை ஏற்படுத்துகின்றது. இதன் விளைவாக மஞ்சள் காமாலை நோயினால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. டெர்மோ சென்டர் போன்ற உண்ணி இடங்களில் உமிழ்நீர் சுரப்புகளில் நச்சுத்தன்மை இருக்கும். உண்ணிகள் கடிக்கும் போது நச்சானது இரத்தத்தில் கலந்து நரம்பு மண்டலம் பாதிப்பு அடைந்து பக்கவாதம் ஏற்படுகிறது. உண்ணிகளை கட்டுப்படுத்தி முறையான மருத்துவம் செய்யாவிட்டால் கால்நடைகள் உயிரிழக்க நேரிடும். உண்ணி கடிக்கும் இடத்தில் காயங்கள் ஏற்படும் போது ஈக்களின் மூலம் புழு உருவாகி புண்கள் ஏற்படுகின்றது. மேலும் கால்நடைகளின் உடல் எடை வெகுவாக குறைந்து உற்பத்தி திறன், இனப்பெருக்கத்திறன் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. பொதுவாக கால்நடைகளில் ஆரம்ப கட்டத்தில் உண்ணிகள் பெரும்பாலும் கால்நடைகளின் காதுகளின் உட்புறம் மற்றும் தொடைப்பகுதியின் உட்புறம் பால்மடி காம்பு போன்ற இடங்களில் உருவாகிறது. ஏனெனில் இந்த இடங்களில் உண்ணிகளுக்கு தங்குவதற்கும் இரத்தத்தை உறிஞ்சுவதற்கும் வசதியாக உள்ளது. உண்ணி தாக்குதலால் கால்நடைகளில் கிட்டத்தட்ட 14 விழுக்காடு பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளின் வருமானத்தை குறைக்க செய்கிறது. கால்நடைகளின் தோலின் தரம் குறைவதால் தோல் ஏற்றுமதி மூலம் நாட்டில் கிடைக்கும் வருமானம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. உண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் பல்வேறு வகையில் கட்டுப்படுத்தலாம். முதலாவதாக கொட்டகை பராமரிப்பு. கால்நடைகளை பராமரிப்பு கொட்டையை நாள்தோறும் 2 முறை கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கால்நடைகளின் கொட்டையை மேய்ச்சல் நிலங்களில் இருந்து சற்று தூரமாக இருத்தல் நல்லது. கொட்டையில் உள்ள சுவர்களின் மேற்பரப்பு, தரை போன்ற இடங்களில் விரிசல் மற்றும் பிளவுகள் ஏற்படாமல் பராமரிக்க வேண்டும். இதன் மூலம் கால்நடையில் உள்ள உண்ணிகள் அவர்கள் மேற்பரப்பு, தரை போன்ற இடங்களில் விரிசல் மற்றும் பிளவுகள் உள்ள இடங்களில் தங்குவதை தடுக்க முடியும். 1 அல்லது 2 கால்நடைகள் வைத்திருந்தால் கால்நடைகளின் மேல் உள்ள உண்ணிகளை கையினால் பிடுங்கி உண்ணிகளை நெருப்பில் இட்டு கட்டுப்படுத்த வேண்டும். எந்த காரணம் கொண்டும் உண்ணிகளை கல்லில் வைத்தோ வேற ஆயுதங்கள் பயன்படுத்தி நசுக்கக்கூடாது. அதன் மூலம் ஏராளமான உண்ணிகள் உற்பத்தியாக வாய்ப்புள்ளது. வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உண்ணிகளை கட்டுப்படுத்தல். டெல்டாமெத்ரின், சைபர்மெத்ரின், அமிட்ராஸ் போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி 21 முதல் 90 நாட்களுக்கு 1 முறை கால்நடைகளின் மீது 1 லிட்டர் தண்ணீரில் 2 ml கலந்து தெளிக்க வேண்டும். உண்ணினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி ஊசிகள் போட்டுக்கொள்ளலாம். உண்ணிகளில் பல இனங்கள் இருப்பதால் ஒரே வகையான வேதிப்பொருட்களை பயன்படுத்தாமல் பருவ காலத்திற்கு ஏற்றவாறு சுழற்சி முறையில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி வேதிப்பொருள் மாற்றி பயன்படுத்த வேண்டும். இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தும் போது கால்நடைகள் மீதும் பாதிப்பு ஏற்படாமலும் கால்நடை வளர்ப்போர் மீதும் எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாமல் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக டெல்டாமெத்ரின், பியூட்ராக்ஸ், அமிட்ராக்ஸ் போன்றவர்களை 1 லிட்டர் தண்ணீரில் 2 ml கலந்து கால்நடைகளின் கண் மூக்கு வாய்ப்பதில் படாமல் உடல் மீது தெளிக்க வேண்டும். மேலும் அதை பயன்படுத்துவோர் மீதும் கண் மூக்கு வாய்ப்பகுதியில் பாதிக்காதவர் கவனமாக இருக்க வேண்டும். மருந்து கலந்த தண்ணியை வேற கால்நடையில் ஏதும் குடித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அது பூச்சிக்கொல்லி மருந்து தான், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து தான். அதனால் சில நேரம் கவனிக்காமட்டால் கால்நடை உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மேய்ச்சல் மேலாண்மை. கால்நடையில் ஒரே பகுதியில் மேய்ச்சலுக்கு விடாமல் சுழற்சி முறையில் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். சுழற்சி முறை என்பது மேய்ச்சல் நிலத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியில் மேய்ச்சல் விட வேண்டும். இதன் மூலம் கால்நடைகள் புதிய மேய்ச்சல் பகுதிக்கு படிப்படியாக நடத்துவதன் மூலம் உண்ணிகளின் வாழ்க்கை சுழற்சி தடைபட்டு இறந்துவிடும். பாரம்பரிய நடைமுறைகள். சில மரம் மற்றும் கொடிகளில் இயற்கையாக உண்ணிகளை கட்டுப்படுத்தும் பண்புகள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக முயல் மசால், தேயிலை இலை, வேப்ப இலை, பட்டை தண்டுகளில் இருந்து வரும் சாறுகள், நொச்சித்தலைகள், வசம்பு மற்றும் சீதாப்பழ கொட்டைகளில் இருந்து கிடைக்கும் கன்றுகள் போன்றவற்றுக்கு உண்ணியை எதிர்க்கும் ஆற்றல் உள்ளது. 1 கைப்பிடி வேப்பிலை, வேப்பம்பழம், துளசி இலை, வசம்பு 10 கிராம், மஞ்சள் தூள் 20 கிராம், பூண்டு 10 பற்கள் எடுத்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அதில் 1 லிட்டர் தண்ணீரை சேர்த்து பின்னர் அதை துணியினால் வடிகட்டி 1 பாட்டில் ஊற்றி கால்நடை மேலே தெளிக்க வேண்டும். வாரம் 1 முறை இவ்வாறு செய்வதன் மூலம் உண்ணி தாக்குதலை தவிர்க்கலாம். அது மட்டுமின்றி இவை எளிதாக கிடைக்கும் பொருட்கள் என்பதால் செலவுகளை குறைத்து வேதிப்பொருள் பயன்படுத்துவதை தவிர்த்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். நாட்டு மாடுகளில் சில இனங்கள் இயற்கையாக உண்ணி தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவையாக இருக்கின்றன. சாகிவால், ஓங்கோல், நெல்லூர், பொன்வா

0: போன்ற இனங்களை உண்ணிகளால் அதிகம் தாக்க முடியாது. ஏனெனில் இந்த இனங்களின் தோல்களில் அதிக வியர்வை சுரப்பிகள் மற்றும் மென்மையான பளபளப்பான தோல்களை காணப்படுவதாலும் தோல்கள் தளர்வாக இருப்பதாலும் உண்ணிகளால் ஒட்டி வாழ முடியாது. அதேபோல் எருமை மாட்டின் தோல் கடினமாகவும் அதற்கு நீந்தும் குணம் மற்றும் உரசி கொள்ளும் நடத்தையில் இருப்பதாலும் உண்ணிகளால் அதிகம் வாழ முடியாது. இந்த எதிர்ப்பு திறன் உள்ள பண்புகள் பரம்பரை பரம்பரையாகவும் நிலையாகவும் நீடித்து இருக்கக்கூடியவை. உண்ணிகளுக்கு எதிரான தடுப்பூசிகள். ஒவ்வொரு உண்ணி இனத்திற்கும் ஏற்றவாறு பல தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம். குறிப்பாக ஒருங்கிணைந்த முறையில் உண்ணிகளை கட்டுப்படுத்துவதால் உண்ணிகளின் எண்ணிக்கையை குறைப்போடு உண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும். உண்ணிகளை கட்டுப்படுத்த பல முறைகள் இருந்தாலும் வேதிப்பொருட்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிப்பதால் அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. மேலும் அதை பயன்படுத்தும் விதம் மட்டுமல்லாமல் அதன் மருத்துவரை அணுகாமல் ஒரே வகையான மருந்தை பயன்படுத்தால் உண்ணியின் தன்மை அதற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளும். உண்ணிகள் அந்த மருந்தின் மீது எதிர்ப்பு சக்தியை கொண்டு வந்துள்ளது. வேதிப்பொருட்களின் எதிர்ப்பை அறிந்து புதிய வேதிப்பொருட்களை கண்டுபிடித்து பயன்படுத்தினால் நிறைய செலவுகள் ஏற்படும். வேதிப்பொருட்களை அதிகம் பயன்படுத்தால் பால் மற்றும் இறைச்சியில் அதன் மிச்சங்கள் அதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இது மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. எனவே உண்ணியை அகற்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும். இந்தியாவில் பல வகையான உண்ணி வகைகள் இருப்பதால் ஒரு இனத்திற்கு மட்டும் எதிர்ப்பாக செயல்படும் தடுப்பூசியால் பயனில்லை. வேதி மருந்துகள் பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபுசார் மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். மரபுசார் மூலிகை மருத்துவத்தை பிரபலப்படுத்தி எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும். நமது உள்நாட்டு இனங்கள் உண்ணிகள் மற்றும் உண்ணிகளால் ஏற்படும் நோய்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவையாக இருப்பதால் அதற்கான மரபணு மற்றும் மூலக்கூறுகளை அடையாளம் கண்டு இனப்பெருக்க திட்டத்தில் இணைக்க வேண்டும். இவ்வாறு குறைந்த செலவிலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் நிரந்தர தீர்வை தரும் ஒருங்கிணைந்த முறையை பயன்படுத்தி உண்ணிகள் மற்றும் உண்ணிகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து கால்நடையை பாதுகாத்து கொண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகுக்க வேண்டும். மேலும் கால்நடையில் அக ஒட்டுண்ணிகளான உருளைப்புழு, நாடாப்புழு, கொக்கிப்புழு போன்றவை உள்ளன. இதனை கட்டுப்படுத்த நாம் முறையான பூச்சி மருந்துகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மழைக்காலத்துக்கு முன்பு ஒரு முறையும் மழைக்காலத்துக்கு பின்பு ஒரு முறையும் கட்டாயம் பூச்சி மருந்துகளை அளிக்க வேண்டும். எந்தெந்த சூழ்நிலைகளில் குளிர்காலம் மழைக்காலம் போன்ற சூழ்நிலையில் கால்நடைகளின் சாணத்தை எடுத்து பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தவாறு பூச்சி மருந்துகளை மாற்றி கொடுக்க வேண்டும். ஒரே பூச்சி மருந்துகளை கொடுப்பதன் மூலம் அந்த பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வர வாய்ப்புள்ளது. ஆகவே பூச்சி மருந்துகளை சுழற்சி முறையில் அளித்து இது வேண்டும். குடற்புழுக்களால் கால்நடைகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுது. உடல் ஆரோக்கியமின்மை, இரத்த சோகை, பால் உற்பத்தி பாதிப்பு, இனப்பெருக்க பாதிப்பு போன்ற பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இதனை நாம் சரி செய்ய முறையாக குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
1: இதுவரை கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமார் அவர்கள்.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து

0: அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான், வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன முக்கியமான விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக கை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை நாம் வந்து அடுத்தவங்க

பிடிச்ச மாதிரியே வந்து வாழ்ந்துடுறதும் நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடல் வாகு அப்படின்றது வந்து கடவுள் நமக்கு எப்படி கொடுத்தாரோ, இல்லைன்னா நம்முடைய பெற்றோர்கள்ட்டேருந்து நம்முடைய ஜீன்கள் எப்படி கடத்தப்பட்டதோ அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதை நினச்சி நாம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இப்போலாம் இருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய உடல் எடையை குறைக்கிறேன், நான் வந்து ஃபிட்டாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டயட் ப்ராசஸை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அடுத்தவங்க என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டயட், காலையில் எழுந்திரிச்சி தேவையில்லாத விஷயங்கள் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறமா சாப்பாட்டை தவிர்க்கிறது. சாப்பாட்டை தவிர்க்காமல் நாம் என்ன பண்ணணுமா அப்படின்னா, நம்முடைய உடம்புக்கு தேவையான அந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை அதே சமயத்தில் வெயிட் போடாத விஷயங்களையும் நாம் வந்து சாப்பிட்டுக்கிடணும். அது சாப்பாட்டை அறவே தவிர்க்கக்கூடாது, தவிர்த்து உடல் எடையை வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம் அப்படி சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் செல்களை வந்து நாமளே கொல்லுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அதனால் நமக்கு நினைவாற்றல் வந்து குறைகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம குண்டாக இருக்கோமா ஒல்லியாக இருக்கோமா அப்படின்றத தாண்டி, நம்ம குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கோமா அப்படின்ற அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெஸ்மான் மோரிஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் வந்து அவரோட புக்கில் வந்து எழுதுகிறார் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து 105 வயசுக்கு மேலேயும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வந்து வாழ்ந்தாங்களாம். எப்படி அவங்க வந்து 105 வயசுக்கு மேலேயும் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அன்கான்சியஸ் டயட் இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்கான்சியஸ் டயட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முட்டை சாப்பிட்றோம், இதில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது இருக்குது. நம்ம இந்த கொண்டைக்கடலை சாப்பிட்றோம், இதில் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இன்றைக்கி நான் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்டேக் எடுத்திருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ கேலரிஸ் வந்து நான் பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இந்த கவலைகள் எதுவுமே இல்லாமல் அவங்க மனசுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சா, பிடிச்சதா, அதை அவங்க சாப்பிட்ருவாங்க. பசிக்கலையா, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அன்கான்சியஸ் டயட்டை அவங்க மேற்கொண்டதால தான் அவங்க 105 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாராம். நல்ல விஷயந்தான் இல்லையா? நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு எதுக்காக, அடுத்தவங்களுக்காக? நமக்கு நம்மளை பிடிச்சா போதும், அடுத்தவங்களுக்காக நாம் ஏன் இந்த விஷயங்களெல்லாம் வந்து பண்ணணும் இல்லையா? அதனால் குறிப்பாக நம்ம படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து மூளை செயல்திறன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாது அப்படின்றதே சொல்லிவிட்டு, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய தகவல்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, சாமி திரைப்படத்தில் இருந்து. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஹரன், கோமல் ரமேஷ் மற்றும் மகத்தி பாடிய பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டுருசிங்க.

அங்கங்கே அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ நனைஞ்சிடாதீங்க. அப்புறம் சளி பிடிச்சிருவங்களுக்கு ஓகேவா? ஸோ கவனம் பாருங்கள். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இளம் காற்று வீக்லி ரவுண்டா. ஜூன் 13 அன்னைக்கு சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்பினிசம் அதாவது தோல் வெளுப்பு நோய், அதை தான் வந்து அல்பினிசம் சொல்கிறாங்க. இந்த குறைபாடு உள்ளவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அதுக்கப்புறமா அவர்களின் மனித உரிமைகள் குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, எனது தோளில் பெருமிதம் கொள்கின்றேன், அனைத்து தோல் நிறங்களையும் நாம் கொண்டாடுவோம் அப்படின்றது தான். ப்ரவுட்லி இன் மை ஸ்கின் செலப்ரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன்ஸ் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் ப்ராஜெக்ட் குஷா அப்படின்ற ஒரு உள்நாட்டு வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டத்தை வந்து விரைவுபடுத்தியிருக்குது. இதில் 350 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய போர் விமானங்கள், அதுக்கப்புறமா ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டதான் இது. இது இஸ்ரேலினுடைய அயன் டோம் அப்படின்ற அமைப்புக்கு நிகரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பெயர் வந்து ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கோவில் திரைப்படத்தில் இருந்து ஸ்நேகன் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்டுருச்சிங்க.

பட்டாணி பட்டாணி சட்டுன்னு தொட்டுனி பப்பனு கட்டணி தூசை பட்டுக்கு பட்டுக்கு சட்டுன்னு தொட்டுக்கு பப்பனு கட்டிக்கு மோசை.

அதாவது இந்த பாட்டை எப்போல்லாம் கேட்குறலாம் அப்போல்லாம் அந்த வடிவேல் காமெடி வந்துடும். கொக்கு மீன் திங்குமா, மீன் கொக்கா திங்குமா, ரெண்டையும் மனுஷன் திங்கமாட்டா, இப்போ எல்லாம் பண்ண போகிறாடான்னு கேட்பார்ல அந்த காமெடி தான். எஸ் கேட்டுட்ருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டப். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். தேசிய நெடுஞ்சாலைகளினுடைய தரத்தை பராமரிக்கிறதுக்காக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்து நாடு முழுவதுமே நவீன NSV அப்படின்ற வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த NSV அப்படின்னா என்னென்னா, நெட்வொர்க் சர்வே வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் மற்றும் விரிசல்களை தானாகவே கண்டறியக்கூடிய திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல், மத்திய அரசினுடைய பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்ற இந்த திட்டத்தின் விளைவாக நம்முடைய இந்தியாவில் பிறப்பு

விகிதத்தில் பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் 918 இருந்து 929 உயர்ந்துள்ளது அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய 2026 உலக அமைதி குறியீட்டு பட்டியலில் இந்தியா 163 நாடுகளில் மொத்தமாக 163 நாடுகளில் இந்தியா 127 இடத்தை வந்து பிடிச்சிருக்குதான். முதலிடம் யாருக்கு அப்படின்னா, தொடர்ந்து 19 ஆண்டுகளாக ஐஸ்லாந்து தான் உலகினுடைய மிகவும் அமைதியான நாடு அப்படின்ற இடத்த வந்து பிடிச்சிருக்கிறான். கடைசி இடத்துல ரஷ்யா இருக்குதான். ஐஸ்லாந்துக்கு போய் பார்த்துட வேண்டியதான் இல்லையா, அப்படி அமைதியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு கியூட்டான லவ் சாங் வந்துகிட்டே இருக்குது, சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்து. வாலின் வரிகளுக்கு ஏ ரகுமான் இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

அப்படியே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே கண்ணை மூடி அப்படியே நம்மளை அங்கேயும் இங்கேயும் ஆடி அசைஞ்சு கேட்டு ரசிச்சு வச்சதுலையே அந்த பாடல். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டை. உலக ரத்த தான தினம் இன்றைக்கி தான் படிச்சுட்டு வந்தேன். ரத்த தானம் செய்யுங்கள் ரோட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ வாகனங்களில் போகிறவங்களும் ரொம்ப பத்திரமாக போயிட்டு வாங்க, கவனமாகவும் இருக்கணும். அதனால தான் விபத்துகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும் இல்லையா. எஸ் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்மளை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சாகசம் காட்டக்கூடிய இடம் ரோடு கிடையாது. உலக இரத்த தான தினம் June 14 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக இது வந்து கொண்டாடப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, மனித நேயத்தினுடைய ஒரு துளி இரத்தம் கொடுங்கள் உயிரை காப்போம் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். உலக காற்று தினம் June 15 வந்து கொண்டாடப்படுகிறது. அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியான காற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய காற்று மின் உற்பத்தி திறன் வந்து 56 GW உயர்ந்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே June 15 உலக டெங்கு தினம் வந்து கொண்டாடுறாங்க. டெங்குவுக்கு எதிராக ஒரு உலகம் அப்படின்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு வந்து இதில் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்குது. உலக முதியோர் கொடுமை விழிப்புணர்வு தினம் June 15 அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. முதியோர் பாதுகாப்பை வலியுறுத்துவதற்காக இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறதா. ஸோ கடகடகடான இன்னொரு முறை பார்த்துருவோமா, June 14 அன்னைக்கு உலக இரத்த தான தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. June 15 அன்னைக்கு உலக காற்று தினம், அதுக்கப்புறமா உலக டெங்கு தினம், உலக முதியோர் கொடுமை விழிப்புணர்வு தினம், இது எல்லாமே வந்து கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சியில் ஒருக்கி விட்டான பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. பழனி பாரதி வரிகளுக்கு ஏ ரகுமான் இசையில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இவர் வந்து பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து 1986 இராணுவத்தினுடைய கவசப்படையில் சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ அதுக்கப்புறமா அணுசக்தி துறை இரண்டுமே சேர்ந்து நிலவினுடைய கடும் குளிரை தாங்கக்கூடிய வகையில் செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா, சந்திரயான் 3 விண்கலம் வந்து ஒரு 14 மட்டுமே இயங்கிய நிலையில் வருங்காலத்தில் விண்கலங்கள் நிலவில் வந்து 200 வரைக்கும் உயிர் வாழ இந்த தொழில்நுட்பம் வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்படியே ஒரு ஹீட்டர் மாதிரி இருந்து அது இயங்குறதுக்கு உதவி புரியும், 200 வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய வற்றாத ஜீவநதியான நம்முடைய தாமிரபரணியில் அழியும் நிலையில் இருக்கக்கூடிய நீர் நாய்களை பாதுகாக்க கோரிக்கை எழுந்திருக்கு. பாபநாசம் மற்றும் நதியுனி அணை இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. இந்த மெசேஜை படித்தோடனே எனக்கு அப்படியே பக்னு இருந்துச்சு. ஏன் தெரியுமா, நான் இந்த நதியுனி அணைக்கெல்லாம் போயிருக்கேன், அங்கே போய் குளிச்சிருக்கேன். என்னது, அங்கே நீர் நாய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரஹ்மான் இசையில் சுஜாதா பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டுருந்தீங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து மத்திய அரசினுடைய ஏபிபிஎம்ஜே இருக்குல்லையே, அதாவது ஆயுஷ்மான் பாரத் இந்த காப்பீட்டு திட்டத்தில் மேற்கு வங்க அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இணைஞ்சிருக்கு. இதன் மூலமாக இந்த திட்டத்தில் இணைந்த இந்தியாவினுடைய கடைசி மாநிலம் அப்படின்ற நிலையை மேற்கு வங்காளம் வந்து எட்டியுள்ளது. இப்போது இந்த திட்டம் இந்தியா முழுவதும் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலமாக துருக்கியில் நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பை லெவல் 3 போட்டியில் நம்முடைய இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவரா தனிப்பிரிவில் தங்கம் என்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. இறுதிப் போட்டியில் அவர் தென்கொரிய வீரரை வந்து வீழ்த்தினாங்க. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் ஒடிசாவினுடைய குசுன்பூர் அப்படின்ற இந்த கிராமம் வந்து மாநிலத்தினுடைய முதல் ஸ்மார்ட் கிராமமாக வந்து மாற்றப்பட்டுள்ளதான். இங்கு டிஜிட்டல் விவசாயம், அதுக்கப்புறமா ட்ரோன் வழி கண்காணிப்பு முறைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குதான். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தெனாலி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. இளைய கம்பன் வரிகளுக்கு ஏ ரகுமன் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் கிளின்டன் சர்ஜோ பாடிய பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டிருச்சிங்க.

குறிக்கிறாங்க. உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியா 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறது. அதாவது ஓஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் ஏர்லைன் கைடு இந்த அறிக்கையின்படி அமெரிக்கா, அதுக்கப்புறம் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து உலகினுடைய 3வது மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரேசில் அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவை இந்தியா வந்து பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்றது இந்த ஒரு சந்தோஷமான விஷயம். எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஐயா திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பரத்வாஜ் இசையில் ஜனனி பரத்வாஜ் பாடிய பாடல் கேட்டுருச்சிங்க.

நமக்கு சில விஷயங்கள் அர்த்தமே புரியலன்னு கூட ஒரே ஜாலியாக இருக்குல்ல. ஏஸ் அப்படிதான் இருந்துச்சு அந்த பாடல். கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். நெதர்லாந்தினுடைய லைடன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து இந்தியாட்ட ஒப்படைக்கப்பட இருக்குது. இது வந்து ராஜராஜ சோழன், அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழன் காலத்தில் நாகப்பட்டினம் வந்து புத்த மடையாளத்திற்கு வழங்கப்பட்ட நிலதானங்கள் குறித்த தகவல்களை இது வந்து கொண்டுள்ளதான். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறதுக்கும் இறக்குமதியை தவிர்க்கிறதுக்கும் 100% எத்தனால் எரிபொருளை வாகனங்களில் பயன்படுத்துறதுக்கு நம்முடைய மத்திய போக்குவரத்து அமைச்சகம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. இந்த 100% எத்தனால் அப்படின்றத E100 அப்படி

இளம் காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம இப்போ வந்துட்டோம். எப்பவும் சொல்கிறது தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, எல்லா விஷயங்களும் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்களுக்காக மாரி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. தனுஷ் எழுதியிருக்காங்க, அனிருத் இசை அமைத்து அலிசா தாமஸோடு பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டிருக்கீங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இளம் காற்று. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கொல்கத்தா. நீட் ரீ எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ் கண்டக்டட் அமிட் டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ். இன் தமிழ்நாடு 7 பீப்புள் கில்ட், ஓவர் 70 அஃபெக்டட் இன் அமோனியா கேஸ் லீக் அட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் பெரியாப்பாளையம். US Iran talks underway in Switzerland to strengthen the interim government and consolidate efforts to end the West Asia conflict. IMD forecasts extremely heavy rainfall in Arunachal Pradesh, Assam, Sikkim and Sub-Himalayan West Bengal till Saturday. Indian women hockey team lifts FIH Nations Cup, defeating host New Zealand 2-0 in final. And in cricket, India lift the Tri-Nation A series, beating host Sri Lanka by 66 runs in the final. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நாம் இப்போ கேட்க போகிறோம் திரை இசை.

அன்பேவா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. நேரம் 9:21 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் திரை இசை.

இலக்கிய சாரல். சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையை ரொம்பவே அழகா மாற்றும். என்னதான் தலைவனினுடைய பூஜபலங்களை விவரிக்கக்கூடிய கதைகள் எழுதினாலும் கூட, அதை சுவையூட்டுவதற்கு சில பல துணை கதாபாத்திரங்களை எழுதுவதும் அறிமுகம் செய்வதும் அவசியமாகிறது. அப்படி இருக்கும்போது காவியங்களும் புராணங்களிலையும் சொல்லவா வேணும், சில கதாபாத்திரங்கள் இல்லை அப்படின்னா அந்த காவியமும் புராணமும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட நம்மளால சில நேரங்களில் பார்க்க முடியாது. அந்த வகையில் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அனுமனும் அசோகவனமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுந்தரகாண்டத்தில் ஒரு தனி பகுதியாகவே இது வந்து எழுதப்பட்டுள்ளது. அசோகவனத்தில் அனுமன் சீதையை பார்த்தது முதல் அவளுக்கு அவன் கணையாளியை கொடுத்து கண்டேன் சீதையை அப்படின்னு ராமனுக்கு மறுமொழி கூறியது வரைக்கும் அத்தனை பகுதிகளையும் கம்பர் ரொம்பவே அழகா எழுதியிருப்பார். அதை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இது.

அசோகவனத்துல மரத்துக்கு அடியில ராமனை நினைத்து உருகி மெலிந்து போய் அமர்ந்திருக்க கூடிய சீதைய அனுமன் வந்து முதல் முதல்ல பார்க்கிறான். அவளது கற்பின் நெறியை கண்டு அனுமன் வியந்து வாழ்த்தும் பாடல் இது. வாழி சானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தனர், வாழி நல் அறம் என்று உற வாழ்த்தினான். ஊழிதோறும் புதிது ஊறும் கீர்த்தியான் அப்படின்னு சீதையை கண்ட அனுமன், ஜானகி வாழ்க, ராகவன் வாழ்க, நான் மறைகளும் அறமும் வாழ்க அப்படின்னு தன்னுடைய மனதிற்கு உள்ளார பேரானந்தத்தோடு வாழ்த்தினானா. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சீதையை சிறை வைத்திருந்த இடத்துல ராவணன் அவளை பாதுகாக்க பணியில் அமர்த்தப்பட்டிருந்த பெண் பாதுகாவலர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அசோகவனத்துல மரத்துக்கு மேல மறைந்திருக்கக்கூடிய அனுமன் மெதுவா ராமநாமத்தை சொல்றான். அந்த புனிதமான பெயரை கேட்ட சீதையினுடைய மனநிலைய கம்பர் இவ்வாறு சொல்றாரு: அரக்கனே ஆக, வேறு ஓர் அமரனே ஆக, அன்றி குரங்கினத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான் உயிரிதின் உதவி உண்டோ அப்படின்னு. இங்கு வந்து என்னுடைய தலைவன் ராமனினுடைய திருநாமத்தை சொல்லி என் உறைந்து போன உணர்வை உருகச் செய்து பிரியவிருந்த என்னுடைய உயிருக்கு உதவி செய்தவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் அரக்கனோ தேவனோ அல்லது ஒரு குரங்கோ, எனக்கு இந்த உயிர் பிச்சை தந்ததை விட பெரிய உதவி வேறு ஏதாவது உண்டோ அப்படின்னு சீதை வந்து வியக்கிறாள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. தன்னை சந்தித்த அனுமனிடம் தான் ஒருவேளை இந்த அசோகவனத்திலேயே இறந்து போனாலும் அடுத்த பிறவியில் ராமனை அடைய வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை சீதை தூதாக கூறுகிறாள். ஈண்டு நான் இருந்து இன்னுயிர் மாயினும் மீண்டும் வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவதோர் தீவினை தீர்வரம் வேண்டினால் தொழுதென்று விளம்புவாய் அப்படின்னு. அனுமனே, நான் இந்த அசோகவனத்திலேயே சிறைப்பட்டு என் இனிய உயிர் நீங்கினாலும் நான் மீண்டும் பிறந்து வந்து என் பாவங்கள் எல்லாம் தீரும்படி என் கணவரான ராமபிரானின் திருமேனியை தீண்டும் வரத்தை தொழுது வேண்டினால் என்று அவரிடம் போய் சொல்வாயாக அப்படின்னு சீதை வேண்டினாலாம். எவ்வளவு அன்பு பாருங்களேன் சீதைக்கு ராமனின் மீது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

அசோகவனத்தில் சீதையை பார்த்து அவளுடைய சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராமனிடம் வந்து அனுமன் உரைத்த அந்த ஒரு வரி தமிழ் இலக்கியத்தினுடைய உச்சமாக கருதப்படுகிறது. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டக நாயகி அண்டர் நாயக இனி உளது ஐயுறவு உண்டு அவற்கு ஆயுள் ஈண்டு உனக்கும் உண்டு அரோ அப்படின்னு ராமனிடம் சென்று சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, பார்த்தேன் என்ற வார்த்தையை கேட்கும் முறை ராமன் பதற்றமடைவான் என்பதால் முதலிலேயே கண்டனன் அதாவது பார்த்து விட்டேன் என்ற வங்கள சொல்லை பயன்படுத்துகிறான் அனுமன். அலைகடல் சூழ்ந்த இலங்கை மாநகரத்துல கற்புக்கரசியான சீதையினுடைய கண்களால் கண்டேன். தேவர்களினுடைய தலைவனே, இனி உனக்கு சந்தேகம் வேண்டாம், அவளுக்கு இன்னும் ஆயுள் இருக்கிறது, உனக்கும் ஆயுள் இருக்கிறது அப்படின்னு ஆறுதல் கூறினானா அனுமன். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10 மணி. கணிதரும் சுவையாய், கவிதை பூக்களாய், இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையோடு நினைக்க வரும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இது சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களை வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: ஓகே மோகன் சரஸ்வதி அம்மா, சொல்லுங்க, இரவுல என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு? நம்மளுடைய சுகமான ராகங்கள்ல
1: சிவகுமல்லி படத்துல இருந்து ரெண்டு கண்ணம் சொந்தனக்கு இன்னும் பெட்டுக்குள்ள
0: ஆசை சொல்லுங்க சார். கவிதை கவிதை அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா அந்த பாடல், இல்லையா?
1: நல்லா இருக்கும் சார் பாட்டு.
0: ஆமா, கேட்கலாமா?
1: ஆ கேக்கலாம் சார். நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

0: கரையும் நிலவோ தொட்டு செல்லும் தென்றலோ எதுவென்று கூறுவது இந்த இரவை இனிமையாக்க அப்படின்னு கவிதை பாடின மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த பாடல். எஸ் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ராஜாவாக இருக்க வேண்டுமானால் முதலிய ராணியை தேடாதீர்கள், ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்க எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம்.
0: நமஸ்காரம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நமஸ்காரத்துடன் பேசுவது சிந்து பூந்தரை முருகன்.
0: முருகன் சார் செம்மையா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஏதோ என்ன படிச்சு ஆண்டவரேன்னு உட்கார்ந்து இருக்கேன் சார்.
0: அப்போ ஜம்முன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: கணம் கொட்டார் அவர்களே.
0: எஸ் ப்ரொசீட் சொல்லுங்க.
1: கவிதை பாட

0: என்ற பாடலை கொடுங்க சார்.
1: சார் இது உங்க ஏரியா, நீங்க காதல் கவிதை பாடலாம், எழுதலாம், என்ன வேணா செய்யலாம். ஓகேவா, காட்டில் கேட்டலாமா?
0: கேட்கலாம் அனைவரும்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: மாய் காட், வேற லெவல் இல்லையா? எஸ் காதல் பாடல்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேயர்களோட விருப்பத்தில் நேரம் 10:12 கேட்டுட்டு இருக்கீங்க. இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா, சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு அண்ணாநகர் முதல் தெருவில இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு கொடுங்க.
0: மெதுவா மெதுவா வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுக்கு என்ன பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:17 கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பராக இருக்கேன். யாரிங்கிறது பேசுகிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவமுருகன் சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இணைந்த கைகள் படத்துல இருந்து அந்தி நேர தெந்தல் காட்டு அள்ளி தந்த தாளாட்டு அந்த பாடல் அப்படியே தவிர விடுங்கள்.
0: ஏற்கனவே காதல் பாடல்கள் அப்படியே திகச்சு போய்தான் இருக்கும். அடுத்து ஒரு தாளாட்டு பாடலா கேட்டலாமா?
1: ஆமா, அந்த பாட்டு கேட்டா சூப்பரா இருக்கும்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: டவுன்ல இருந்து கோடிஸ்னார்ல இருந்து பேசுறேன். வசந்தா.
0: வசந்தா மேடம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? லா சூப்பரா இருக்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம?
1: நன்றி,
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

0: நேரம் 10:27 கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுபேசர்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் வணங்குகிறேன்.
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சாந்தி காயப்பட்டினம்.
0: எப்படி இருக்கிறீங்கம்மா?
1: ஆ, நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: கட்டுமரக்காரன் படத்தில் இருந்து வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில்மணி.
0: லயன் கிடைச்ச உடனே வெற்றி வெற்றின்றீங்களா? ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துடலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம், கனியாம்பூண்டி, கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க பாக்கலாம்.
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாருமே செம்மையா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல்? என்ன பாடல்?
1: உங்களுடைய குரல் வந்து இனிமையா இருக்கு சார், ரொம்ப
0: நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? இன்னைக்கு சிம்ம ராசி படத்துல இருந்து வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா?
0: நீங்க வாசல்ல வைக்கீங்களா இல்லையா? அப்படியே இதயத்துல வச்சு பூட்டிட்டீங்க, அவ்வளவு குழுகுழல் இருந்துச்சு.
1: இந்த பாடல் வந்து உங்களுக்காகவும் சேர்ந்துதான்.
0: நன்றி
1: உங்களுக்காக.
0: நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. பாக்க கேட்கலாமா?
1: ஓகே சார்,
0: நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: அதாவது சில விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு கனகரத்னம் சார் பேசினது. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா ஹாப்பியாக இருக்கேன்.
0: அப்படியே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், நேர்களுக்காக பெயர் சொல்லிடுங்க.
1: புதுக்குடி இருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: அனுராதா மேடம், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில?
1: உயிரே உனக்காக படத்துல இருந்து நனந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, இந்த பாடல்.
0: கவிதையா கொட்டுறீங்க இன்னைக்கு எல்லாரும், என்னன்னு தெரியல. ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

0: நேரம் 10:51 கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியில இருந்து நாகலட்சுமி பேசுறேன்.
0: நாகலட்சுமி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் கேக்கலாம்?
1: அம்மங்கோவில் கலக்கல இருந்து சின்ன
0: மணி
1: குயிலே.
0: நன்றி, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சீங்க.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: கடையநல்லூர் மாடிகளிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமிமா சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு கோட்டை வாசல்ல இருந்து மன்னவனே மன்னவனே அந்த பாடல்.
0: அந்த பாடல் என்னமா உங்களுக்கு? ஓகே, எதனால பிடிக்கும் உங்களுக்கு அந்த பாடல்? எதனால பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
1: அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குமா? சரி, அந்த பாடல் கேட்கலாமா?
1: ஆ,
0: நன்றி.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றும் கலந்து கொள்ள முயற்சி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் ஜே சிஃபா வான்மதி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய சூழலில் சிக்கனமாக இருப்பது புத்திசாலித்தனமா அல்லது முடியாத காரியமா. 10:02 மனம் விரும்பதே, 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் சித்ரா கோட் அருவி பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் விசேஷ நாட்கள் என்றால் உங்களுக்கு அது சலிப்பா சந்தோஷமா. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:10 நலம் தானாவில் பொடுதலையின் மருத்துவ பயன்கள். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7 மணிக்கு திரையிசை. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:32

அறிவியல் நேரம் 8:05 குக்கு, 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இனியவை நாற்பதில் இனியவை. 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் 4 நேரி பரப்பாடி எஸ் ஜோயஸ் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

சிவலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது

ஆலயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே, இக்கணமே மூலமந்திரம் ஏற்றிவிடு ஏற்றிவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி

மனமே ஜன்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்

போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

அடியலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆழ்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதி.

வந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தார். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவ